நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 10 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடிகள். தொடர்வது மங்களேசை.

0: நாளொரு குரல். ஒப்புருவினால் வரும் கேடு எனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. குறளின் 220 ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம், ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியுமே? தெரியாது சார்.
1: கீழூரு, அரியூரு, பங்கூரு
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
9: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
10: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
11: உங்கள் FM ரெயின்போவில்
10: தினமும் காலை 9:02 இருக்கு.
11: நேயர் விருப்பம்.
12: பாட்டு சொல்லி பாட சொல்லி
11: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
10: FM ரெயின்போக்கு
13: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: பாட்டு பாடவா?
7: வேணாம் வேணாம்.
6: பாட்டு கேட்கவா?
8: இது ஓகே.
9: மனம் விரும்புதே,
3: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
7: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
8: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 வரை
7: மனம் விரும்புதே.
10: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
11: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
10: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
12: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
11: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
10: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
13: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாரம்பரிய நெல் சிவன் சம்பா சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். வளமான மண் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கம்.

வைத்திருக்கிறார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் நினைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, தேசப்பிதாவாம் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினமான இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசுகிறார் பேராசிரியர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். குடல் அடைப்பும் அவசர அறுவை சிகிச்சையும் குறித்த நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் குழந்தைகள் அறுவை சிகிச்சைத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பிருந்தா அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரி. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 10:00 வரையிலும், 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் மணிக்கொரு முறையும், 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேலும் காலை 9:30 முதல் 1:30 வரையிலும் பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 சர்வதேச அஹிம்சை தினம். மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை. காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். மேல் சனக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை என்றில். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் கேட்கலாம். 10:22 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை நிறைவு பகுதி சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.

பகல் 12 மணிக்கு உயர்ந்த உள்ளங்கள் நாடகம் எழுதியவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், 12:30 பன்னிசை மாலை புரசெய் அருணகிரி அவர்கள் பாட்டை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு தேசப்பிதாவாம் அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினமான

0: காந்தியம் குறித்து விரிவாக பேசுகிறார். பேராசிரியர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் ஆர்ஷே பவானி, 2:15 என்றும் இணையவை 2:35 சேர்ந்து செய்ப்பாளர் பயிற்சி நிகழ்ச்சி சென்னை அன்று. வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் 3:10. பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, இதில் ஓசை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம், சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து. புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 முதல் 8:58 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி என்றால், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவை நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.
1: இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே.

0: நேரம் 6:10 மடம். ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க அன்பிற் சிறந்த தவமில்லை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாயுமானவர் வேண்டுதல். ஒவ்வொருவரும் தாம் இன்புற்று வாழ விழைவது இயல்பு. மகான்கள் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ விழைகிறார்கள். அன்பின் பரிமாற்றமே அனைவரும் இன்புற்று வாழ வகை செய்கிறது. பரந்த அன்பு எல்லா உயிர்களையும் நேசித்து அரவணைக்கும் பண்பின் ஆணி வேறாக அமைகிறது. சக மனிதர்களின் துன்பங்களை களைந்து அவர்கள் இன்புற்று வாழ உலகில் உறுதுணை நின்ற தலைவர்கள் பலருள்ளும் மகாத்மா காந்தி மகத்துவமான தலைவராக போற்றப்படுகிறார். அவர் அன்பின் வழி நின்று அகிம்சை என்னும் அறத்தை அறிமுகம் செய்தார். அத்தனை அடக்குமுறைகளையும் தன் அகிம்சை என்னும் அன்பு வடிவான ஆயுதத்தாலேயே எதிர்கொண்டார். உரிமைகளுக்காக போராடிய பல நாடுகளும் போரிட்டு இரத்தம் சிந்திய தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்ததாக வரலாறு பறைசாற்றுகிறது. இந்திய சுதந்திரமோ கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை என்னும் மரவழியில் வென்றெடுக்கப்பட்டது. உலகமே வியந்து பார்த்தது. பிறரை துன்புறுத்தாது சகிப்புத்தன்மையுடன் அன்பு காட்டி தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு உணர்த்தினார். அன்பில் முகிழ்த்து அருளில் திளைக்கும் அகிம்சை உலகெங்கும் நிலை பெறுமானால் போர் என்பதே நிகழாது. உலகம் அமைதியுறும். உயிர்கள் இன்புற்று வாழும். போரினால் விளையும் மின்னல்கள்தான் எத்தனை. இன்றைய சூழலில் ஏதோ இரு நாடுகளுக்கிடையே போர் என்றாலும் உலகம் முழுவதும் அதன் தாக்கம் பல்வேறு வடிவங்களில் துன்பங்களை விளைவிக்கின்றன. பரந்துபட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையில் பிற நாடுகளை சார்ந்தே தன்னிறைவு பெறுகின்றன. அன்பு என்னும் உன்னத பண்பு உள்ளத்தில் இடம்பெறுமானால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உணர்வு உயர்ந்தோங்கும். பிரிதின் துயர் தன் துயரென கொள்ளும் மனிதநேயம் மாண்புறும். சரித்திரத்தை

0: சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால், அன்று ஜப்பான் நாட்டில் விழுந்த அணுகுண்டு எத்தனை அப்பாவி உயிர்களை பலிகொண்டது. பிழைத்து நின்றவர்களையும் கதிர்வீச்சு சொல்லனா துயரில் ஆழ்த்திய அவலம் கண்ட அகிலமே கலங்கியது. இன்றும் புல்பூண்டுகள் வளராத களமாக காட்சியளித்து அணு ஆயுதத்தின் விபரீத விளைவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் பெருகி வளர்ந்த போதும் மனித நேயம் மங்குமேயானால் அவை அனைத்தும் உலக மக்களிடையே அச்சத்தை விளைவிக்கும் அவல நிலையே நிலவும். ஐன்ஸ்டீனும் இலக்கிய மேதை பிரட்ரன் ரசலும் இருவருமாக கூட்டாக ரசல் ஐன்ஸ்டீன் மேனிஃபெஸ்டோ என்ற அறிக்கையை வெளியிட்டனர். அதில் அவர்கள் உலகுக்கு விடுத்த செய்தி, மனிதர்களாகிய நாங்கள் மனிதர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம், உங்கள் மனித நேய நினைவில் கொள்ளுங்கள், மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வி அப்பீல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ், ரிமெம்பர் யுவர் ஹியூமனிட்டி அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். நமது கம்பரும் தனது கம்பராமாயண காவியத்தில் வசிட்டர் வாயிலாக ராமனுக்கு கூறுவதாக உலகு உணர்த்தும் செய்தி, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதே. ஆம், யாரிடமும் பகைமை பாராட்டாத பண்பு அன்பின் வழியதே. அதுவே போரில்லா உலகம் அமைய வழிவகுக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் என பாரதி வலியுறுத்துகிறார். ஊனுடலே வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழிலுங்கு அன்பு செய்தில் கண்டீர் என மனித நேயத்தை உயர்த்தி பிடித்த மகாகவி, செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புற்றார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பின் மகத்துவத்தை அகிலம் உணர உரைக்கின்றார். அண்ணல் காந்தி கண்ட அன்பில் விளைந்த அஹிம்சையை போற்றுவோம், உலகை இன்பக் கேணியாக மாற்றுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:15, 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. சுசிலா அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:25, 18 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் குத்தூஸ் அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள், 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. நேர்களை உழவர்களுக்கான செய்திகளில் இன்று பாரம்பரிய நெல் சிவன் சம்பா சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: பொண்ணம்மா, காத்தமுத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வரோம். பாரம்பரிய அரிசி கொடுத்தாரு, அது நம்ம பசங்க சாப்பிட மாட்டேதுங்க. சரி, வேற எதனா அரிசி வச்சிருந்தாலும் போய் கேட்டுட்டேன். அப்படியே கொள்ளைக்கு போயிட்டு வரமா.
2: சைக்கிள் எங்க இருக்கு? அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அப்பாடா, காத்தமுத்து வீடு வந்து சேர்ந்துட்டோம்.
1: வீட்டுல இருக்கிறாரா இல்ல கொள்ளைக்கு போற தெரியல, பெல் அடிச்சு பாப்போம். காத்தமுத்தா,
3: யாரு? கருத்தமுத்தா,
1: அங்க பாருப்பா, கேட்ல நின்னுக்குற பாருப்பா. ஓ, மாடியில இருக்கிறியா?
3: ஆமாப்பா, ஆமாப்பா, அப்படியே மாடி ஏறி வாப்பா.
1: தோ வரோம் காத்தமுத்தா. என்னப்பா பண்ற மாடியில?
3: இந்த 4-5 தொட்டில வேலைக்கீரை இருக்குல்ல, அத அப்படியே ஆஞ்சிக்கிட்டு இருந்தப்பா.
1: இது வேலைக்கீரையா?
3: ஆமாப்பா, வேலையை காட்டி கொடுக்கும் கீரையும். வேலைன்னா இந்த காலை நேரம், மதியான நேரம், சாயந்தர நேரம்னு சொல்றோம் இல்லையா? பகல் நேரத்துல கொஞ்சம் வாடி இருக்கும், சாயந்தரம் ஆனோம்னா அப்படியே ரொம்ப தெளிவாயிடுவாரு இந்த கீரை.
1: ஓஹோ,
3: அதனால இந்த மாலை வேலையை காட்டி கொடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால வேலை கீரை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு.
1: ஓஹோ, இந்த கீரை நான் பார்த்தேன்ப்பா, எங்க காட்டா?
3: இந்த பாருப்பா, 5 இலை ஒரு காம்புல இருக்க மாதிரி இருக்கும்பா.
1: ஓஹோ,
3: ஒரு இலைய 5 பிரிஞ்சிருக்கும்.
1: ஆமா,
3: இந்த வேலைக்கீரைய ஒரு கைப்புடி அளவு எடுத்து 4-5 மிளகு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
1: ஓஹோ,
3: இத சேர்த்து அரைச்சு காலையில நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா,
1: ஓஹோ,
3: வயித்துல புழு எல்லாம் சொல்றாங்கல்ல,
1: ஆமா,
3: அதெல்லாம் சரியாயிடும்பா.
1: ஓஹோ,
3: பசி நல்லா எடுக்கும், பசிய தூண்டக்கூடிய கீரைப்பா இது வேலைக்கீரை. அப்புறம் வாத நோய்க்கு நல்ல மருந்து. இது போக உடல் பருமன் இருக்குல்ல, அதை குறைக்கக்கூடியது. கல்லீரல் வீக்கம் இருக்கும் சில பேருக்கு, அவங்க என்ன செய்யணும், இந்த வேலைக்கீரை கீழா நெல்லி ரெண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சு நம்ம அதிகால வேலையில நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த கல்லீரல் வீக்கம் குறையும்.
1: ஓஹோ,
3: நெஞ்சு வலியை கூட இல்லாம செய்யக்கூடியது இந்த வேலைக்கீரை. வாயு கோளாறு சில பேருக்கு இருக்கும், அவங்க ஒரு 10 கிராம் வேலைக்கீரை, ஒரு 5 கிராம் ஓமம், இதை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த வாயு கோளாறுலாம் நீங்கும்பா.
1: ஓ சரி,
3: முழுமையா மருத்துவ குணம் உடையதுப்பா இந்த வேலைக்கீரை.
1: பரவாயில்லையே, இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது காத்தமுத்தா இந்த வேலைக்கீரையில. காத்தமுத்தா, இது மாடி தோட்டத்தில் தான் இருக்குமா இல்ல வாக்கா வரப்பு ஓரம் ஏறி ஓடையிலாம் இருக்குமா?
3: எப்பா, இந்த கீரை ஒரு காட்டுக்கீரை மாதிரி, இது எல்லா இடத்துலயும் முளைச்சு கிடக்கும்.
1: ஓ சரி சரி,
3: இது 1 வருஷத்து பயிரா இருக்கும்பா. அதனால மாடியிலையும் ஒரு 4

0: தொட்டியில வச்சு தேவைப்படும் போது பறிச்சு அதை நம்ம வதக்கி கூட சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம்.
1: சரி கர்த்தமுத்த,
0: கர்த்தமுத்த என்ன தேடி மாடி வரைக்கும் வந்திய? என்ன விஷயம் காலையில உனக்கு?
1: ஆட போப்பானியா, இந்த பாரம்பரிய அரிசி கொடுத்தேன்ல.
0: ஆமா, மாப்பிள்ள செம்பா கொடுத்தேன்.
1: பசங்க ஏதோ அரிசியெல்லாம் பாத்துட்டு ஏதோ கரடு முடாது குட்டி குட்டி ஆகுதுன்னு சாப்பிட மாட்டேது பதெல்லாம்.
0: ஓஹோ, அப்படியா?
1: வேற எதனா அரிசி வச்சிருக்கியா?
0: எப்பா, சிவன் சம்பா அரிசி வச்சிருக்கேன்.
1: அப்படியா?
0: அது வித நெல்லு கூட வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்பா.
1: சரி.
0: ஏன்னா அந்த சிவன் சம்பாவை சாப்பிட்ட பிறகு இத நாம விதைச்சு நாம அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வந்து போச்சுப்பா எனக்கு.
1: பரவாயில்ல காதுமூத்த. ஏன்
0: ஒண்ணு இல்லப்பா, நம்ம அந்த பொன்னி அரிசி இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதே மாதிரி ஒரு சன்ன ரகமா இருக்குப்பா இந்த சிவன் சம்பா.
1: ஓஹோ,
0: சமைச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே வாட சூப்பரா இருக்குப்பா.
1: அடேப்பா,
0: சாப்பிட சாப்பிட நல்லா பசி எடுக்குதுப்பா. அதனால நம்ம குடும்பத்துல இனிமே சிவன் சம்பாவை தான் நம்ம சாப்பிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
1: அப்ப ஆத்தாங்கரையில் இருக்கிற ஒரு ஏக்கர்ல சிவன் சம்பா பயிரிடுறேன் நானு.
0: நீனும் பயிரிடுப்பா.
1: சரி சரி சரி.
0: நான் 10 கிலோ விதை வாங்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கு வா உனக்கும் சேர்த்து வாங்கி தரேன்.
1: சரி காத்தமுத்த, ஒரு ஏக்கருக்கு இந்த சிவன் சம்பா பயிர் செய்யணும்னா எவ்வளவு விதை நெல் தேவைப்படும், அது பயிரிடுற முறையெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லப்பா.
0: 2 சென்ட் பரப்புல நாற்றங்கால நம்ம தயார் செய்யணும்.
1: சரி.
0: அதாவது 1 ஏக்கர் பயிர் பண்றதுக்கு சொல்றேன், அடியுரமா 100 கிலோ எரு, அப்புறம் 50 கிலோ கன ஜீவாமிர்தம், இத போட்டு மண்ணை நல்லா சமப்படுத்தணும்.
1: சரி.
0: ஏற்கனவே தயார் நிலையில வச்சிருக்கிற இந்த விதை நேர்த்தி செஞ்ச 10 கிலோ நெல்ல நாற்றங்கால பரவலா தூவணும்.
1: ஓஹோ, கதமுத்த, விதை நேர்த்தி செஞ்ச நெல்லை தான் விதைக்கு பயன்படுத்தணும்னு சொல்ற, எப்படி விதை நேர்த்தி செய்யறது?
0: 25 லிட்டர் தண்ணீர்ப்பா.
1: சரி.
0: 500 கிராம் அதாவது 1/2 கிலோ கல் உப்பு, இத அந்த தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிக்கணும்.
1: சரி.
0: இந்த கரைசல்ல இப்ப நான் 10 கிலோ விதை நெல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, அந்த நெல்லு விதைகளை போட்டு இதுல அலசி நம்ம அப்படியே கையால நல்லா விசிறி விட்டோம்னா இந்த அரை நெல்லு அப்புறம் அந்த பொக்கு இதெல்லாம் அப்படியே மிதக்கும்.
1: சரி சரி.
0: இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துட்டு நல்ல முளைப்பு திறன் கொண்ட நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய விதை நெல் இருக்குல்ல, அதை தனியா எடுத்து நல்ல தண்ணியில திரும்பவும் நல்லா அலசணும். அப்புறம் சணல் சாக்கில கட்டி 12 மணி நேரம் தண்ணியில முழுக வைக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் வெளியே எடுத்து தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அது மேல இன்னொரு சணல் சாக்க போட்டு மூடி வைக்கல பரப்பி அப்படியே வச்சிட்டோம்னா 12 மணி நேரம் கழிச்சு நம்ம அதை பிரிச்சு பார்த்தோம்னா விதை நெல் முளை கட்டிருக்கோம்.
1: ஓஹோ,
0: இத நாத்தங்கால நம்ம விதைப்பு செய்யணும். 7வது நாள் 14வது நாள் 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 50 மில்லி பஞ்சகாவியா, இத கலந்து அப்படியே மேலாப்புல நல்லா தெளிக்கணும். அப்புறம் 21வது நாள் நாற்று நல்லா வளர்ந்து நடவுக்கு தயாராயிடும். இதே நேரத்துல நம்ம அங்க வயலையும் ரெடி பண்ணிடணும். நடுறதுக்கு முன்னாடி நாற்றுகளை பறிச்சு பஞ்சகாவியால அதனுடைய வேர்பகுதியில நல்லா முழுகுற மாதிரி அப்படியே நினைச்சு நினைச்சு எடுத்து அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: இப்படி செஞ்சோம்னா இந்த வேர் நோய் எல்லாம் வராது. இந்த நாற்றங்கால் தயார் பண்ணும் போதே நம்ம வந்து நடு வயல் தயார் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அங்க என்ன செய்யணும் அப்படின்னா 5 நாள் இடைவெளியில 3 முறை நல்லா உழவு செஞ்சு 3வது உழவுல அடியுரமா 4 டன் மாட்டு ஏறு மண்ணை சமப்படுத்தி குத்துக்கு குத்து 3/4 அடி வரிசைக்கு வரிசை 1 அடி இடைவெளியில 3 லிருந்து 5 நாத் அவ்வளவுதான் இருக்கணும் ஒரு குத்துக்கு.
1: ஓஹோ,
0: இப்படி நம்ம நடவு செய்யணும். நட்ட பிறகு 20 அப்புறம் 40வது நாள்ல களை எடுக்கணும். முதல் களை எடுத்த அன்னைக்கு 200 கிலோ கனஜீவாமிர்தத்தை பரவலா திரும்பவும் நல்லா தூவி விட்டோம்னா செடி நல்லா ஆங்காரமா வளரும்பா. நடவு செஞ்ச 25வது நாள்ல 15 நாளைக்கு 1 முறை 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை பாசன நீர்ல நம்ம கலந்து விட்டுட்டே வரணும். 60லிருந்து 70வது நாள்ல இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு வர்றதுக்கு, அந்த சமயத்துல 10 லிட்டர் தண்ணீருக்கு 250 மில்லி இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை தெளிப்பான்ல போட்டு நல்லா ஒரு விசிறி அடிச்சோம்னா பூச்சிலாம் வராதுப்பா.
1: சரி சரி.
0: 85 to 90 நாள்ல பால் கட்டும். 125 to 135 இந்த இடைவெளியில அறுவடைக்கு பயிர் தயாராயிடும்பா.
1: எல்லாம் இந்த இயற்கை விவசாய முறையில் தான் சொல்றேன்.
0: ஆமாப்பா, ஏன்னா பாரம்பரிய நெல்லு சிவன் சம்பா சாப்பிடறதுக்கு நல்ல சன்ன ரகம், குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியா.

0: இருக்கு. அதனால நம்ம பயிர் பண்ணும்போது இயற்கையான முறையில் பயிர் பண்ணிட்டோம்னா
1: ஆமா,
0: குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் வாழலாம் இல்லையா?
1: அது சரி.
0: வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், விற்பனைக்கும் போட்டி போட்டுட்டு எல்லாம் வந்து வாங்குவாங்கப்பா.
1: ஓ பரவாயில்லப்பா, நானும் ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறேன்ப்பா. காத்துமுத்தா, இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா, நம்ம ஊரில் கிராம சபை கூட்டம்லாம் கூட்டுவாங்க, அங்கே போயிட்டு வருமா?
0: ஆ ஆமாம்ப்பா, கட்டாயம் போகணும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிராம சபை கூடும், நிறைய ஆலோசனைகள்லாம் நடக்கும், நாம ரெண்டு பேரும் கட்டாயம் போய் கலந்துக்கணும்ப்பா.
1: ஆமாம் காத்துமுத்தா, நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு அரும்பாடுபட்ட மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுல நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே?
0: ஆமா கருத்தமுத்து, நாம கட்டாயம் போறோம்.
1: ஆமா
0: கலந்துக்கிறோம்.
1: ஆமா கருத்தமுத்து, நான் வீட்டை போய் புறப்பட்டு நேரா கிராம சபை கூட்டத்துக்கு வந்துடுறேன், நீ அப்படியே வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டாப்பா.

நேர்களை உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை பாரம்பரிய நெல் சிவன் சம்பா சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு

0: வகுப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மைப் பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்டர்செஸ் டோமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற

0: மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்து முறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தானம் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிம்மன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக BJP மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:55 நேயர்கள் கேட்க இருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவு.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். வளமான மண் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: மண் வளத்திற்கு அச்சுறுத்தல் எது? ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், அதிகப்படியான பயன்பாடு, ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடுதல், தாவரங்களை அகற்றுதல், அதிகப்படியான நீர்ப்பாசனம், மண் அரிப்பு, மண் இறுக்கம் மற்றும் முறையற்ற கழிவு அகற்றுதல் ஆகியவற்றால் மண் வளம் குறைகிறது. மண் அதன் கரிமப் பொருட்களை இழுக்கும் போது அது கடினமாகவும் குறைந்த உற்பத்தி திறனுடன் போதுமான நீரை தக்க வைக்க இயலாததாகவும் மாறக்கூடும். மண் அரிப்பானது சத்துக்கள் நிறைந்த மேல் மண்ணை அகற்றிவிடும். மக்கள் உருவாக்கும் திடக்கழிவுகள், நுண்ணெகிழிகள், தொழிற்சாலைகள் கழிவுகள் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் ஆகியவற்றால் ஏற்படும் மாசுபாடும் மண் உயிரினங்களை சேதப்படுத்தி மண்ணின் தரத்தை பாதிக்கக்கூடும். மண் சீரழிவு என்பது பெரும்பாலும் ஒரு மெதுவான செயல்முறையாகும். நாம் அதை உடனடியாக கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அதன் விளைவுகள் இன்று தீவிரமடைந்திருக்கிறது. வளமான மண்ணை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? இதற்கு பல எளிய மற்றும் நடைமுறை தீர்வுகள் உள்ளன. விவசாயிகள் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மக்கிய உரம், பண்ணை கழிவுகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை பயன்படுத்தலாம். பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு பயிர் சாகுபடி ஆகியவை ஊட்டச்சத்துக்களை பராமரிக்கவும் ரசாயன பயன்பாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உதவும். மண்ணை தழைக்கூளம் அல்லது தாவரங்களால் மூடி வைப்பது மண் அரிப்பை குறைக்கிறது, ஈரப்பதத்தை பாதுகாக்கும். விவசாய நிலங்களை சுற்றி மரங்களை நடுவதும் தாவரங்களை பராமரிப்பதும் மண்ணை பாதுகாக்க உதவும். தேவையற்ற ரசாயனங்களை தவிர்ப்பதும் கழிவுகள் விவசாய நிலங்களில் நுழைவதை தடுப்பதும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்தியாவின் மண் என்பது வெறும் விவசாயத்திற்கான ஒரு வளம் மட்டுமல்ல, அது நமது உணவு பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவற்றின் அடித்தளமாகும். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள், விஞ்ஞானிகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் ஒவ்வொரு குடிமகனின் கூட்டு முயற்சியும் தேவை. மண் பரிசோதனை, சமச்சீர் சத்து பயன்பாடு, கரிமப் பொருட்களின் பயன்பாடு, பயிர் பன்முகத்தன்மை, நீர் பாதுகாப்பு, தாவரப் போர்வை மற்றும் பொறுப்பான கழிவு மேலாண்மை ஆகியவை ஆரோக்கியமான மண்ணை

0: உருவாக்க பங்களிக்கின்றன. உணவு பாதுகாப்பு, நிலையான விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றின் முக்கிய அங்கமாக மண் ஆரோக்கியத்தை இந்திய அரசு பெருகிய முறையில் அங்கீகரித்துள்ளது. மண் வளம், மண் அரிப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் நிலச்சீரழிவு ஆகியவற்றை எதிர்கொள்ள பல தேசிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வளமான மண் என்பது உருவாக்கத்திற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு விலைமதிப்பற்ற வளமாகும். ஆனால் அது மிக குறுகிய காலத்தில் சீரழிந்துவிடக்கூடும். இதை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியமான மண் என்பது ஆரோக்கியமான தாவரங்கள், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான சூழல் அமைப்புகள் மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலம் ஆகியவற்றை குறிக்கிறது. இன்றே மண்ணை பாதுகாப்பதன் மூலம் நாளைய வாழ்வை நாம் பாதுகாக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். வளமான மண் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள்.
2: நேயர்களே, இதுவரை ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள்.
3: இன்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ் குமாருங்க, ராம் தங்கநகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு மரியாதை செலுத்தினார். உலகின் பல பகுதிகளில் நிலவும் போர் மற்றும் மோதல் சூழலில் மகாத்மா காந்தியின் அமைதி மற்றும் அகிம்சை வழி பொருத்தமானதாக அமைகிறது என்றும், அவரின் வாழ்க்கையும் லட்சியங்களும் உலகத்தால் மதிக்கப்படுகின்றன என்றும் புகழாரம் சூட்டினார். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களால் தொடர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தேசிய தலைநகரில் உள்ள அவரது சமாதியில் சர்வதர்ம பிரார்த்தனை சபா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 5வது கௌட்டில்ய பொருளாதார மாநாட்டை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை தொடக்கி வைக்கிறார். 30 நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலந்து கொள்ளும் இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் இதர அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். ஃபிளை துபாய் விமானம் ஒன்றை கடத்த ஓமானிய துணை விமானி ஒருவர் முயன்ற சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மிச்சார் தற்போது நல்ல முறையில் குணமடைந்து வருவதாகவும், அவரது உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவரின் வீரம் மற்றும் தைரியத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் போது விடுபட்டு போனவர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க தகுதி பெறும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள சிறப்பு இயக்கம் தொடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொகுதிக்கு 2 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா நேற்று 2 வெள்ளி, 3 வெண்கல் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மேலும் ஆடவர் கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02. FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது
6: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: நான் கோகலேயுடன் தங்கியிருந்த போது எப்பொழுதும் வீட்டிலேயே இருந்து விடாமல் வெளியிலும் சுற்றி கொண்டிருந்தேன். இந்தியாவில் இந்திய கிறிஸ்தவர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமையையும் தெரிந்து கொள்ளுவேன் என்று தென்னாப்பிரிக்க கிறிஸ்தவ நண்பர்களிடம் சொல்லியிருந்தேன். பாபு காளிச்சரண் பானர்ஜியை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். அவரிடம் எனக்கு பெருமதிப்பும் இருந்தது. காங்கிரசின் நடவடிக்கைகளில் அவர் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டார். சாதாரணமாக இந்திய கிறிஸ்தவர்கள் காங்கிரஸில் சேராமல் ஒதுங்கியிருந்து விடுகிறார்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுடன் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருந்து விடுகின்றனர் என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் பாபு காளிச்சரண் பானர்ஜி விஷயத்தில் அத்தகைய சந்தேகம் எதுவும் எனக்கு இல்லை. அவரை சந்திக்க எண்ணியிருக்கிறேன் என்று கோகலேயிடம் சொன்னேன். நீங்கள் அவரை பார்ப்பதால் என்ன பயன்? அவர் மிகவும் நல்லவர், ஆனால் உங்களுக்கு திருப்தி அளிக்க மாட்டார் என்றே அஞ்சுகிறேன். அவரை எனக்கு நன்றாக தெரியும், என்றாலும் நீங்கள் விரும்பினால் அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்றார். அவரை பார்க்க விரும்புவதாக அனுமதி கோரி எழுதினேன். அவரும் உடனே பதில் அனுப்பினார். நான் அவரை பார்க்க சென்ற அன்று அவருடைய மனைவி மரணத்தருவாயில் இருந்தார் என்பதை அறிந்தேன். காங்கிரஸில் அவரை நான் பார்த்தபோது கால் சட்டையும் கோட்டும் போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஒரு வங்காளி வேட்டி கட்டி கொண்டு சட்டை போட்டிருந்ததைக் கண்டு சந்தோஷம் அடைந்தேன். அச்சமயம் நான் கால் சட்டையும் பேர்சி கோட்டும் அணிந்திருந்த போதிலும் அவருடைய எளிய உடை எனக்கு பிடித்திருந்தது. அனாவசிய பேச்சு எதுவும் வைத்துக் கொள்ளாமல் எனக்கு இருந்த சந்தேகங்களை நேரடியாக அவருக்கு கூறினேன். மனிதன் ஆரம்பத்தில் பாவம் செய்தே கேடுற்றான் என்ற தத்துவத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று அவர் என்னை கேட்டார். ஆம், நம்பிக்கை உண்டு என்றேன். அப்படியானால் சரி, இந்து மதம் அதற்கு விமோசனம் அளிப்பதில்லை, கிறிஸ்துவ மதம் அளிக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு, பாவத்தின் ஊதியம் மரணமேயாகும், இயேசுவினிடம் அடைக்கலம் புகுவது ஒன்றே அதனின்றும் விடுதலை பெறுவதற்குள்ள ஒரே மார்க்கம் என்று பைபிள் கூறுகிறது என்று கூறினார். பகவத்கீதை கூறும் பக்தி மார்க்கத்தை குறித்து நான் சொன்னேன், ஆனால் அது பயன்படவில்லை. அவர் என்னிடம் காட்டிய அன்பிற்கு நன்றி கூறிவிட்டு விடைபெற்றுக் கொண்டேன். எனக்கு திருப்தி அளிக்க அவர் தவறிவிட்டார். ஆனால் இச்சந்திப்பினால் நான் பயனடைந்தேன். இந்த நாட்களில் நான் கல்கத்தா தெருக்களில் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டிருந்தேன். அநேக இடங்களுக்கு நடந்தே போய் வருவேன். எனது தென்னாப்பிரிக்காவின் வேலைக்கு நீதிபதி மித்தர், குருதாஸ் பானர்ஜி ஆகியவர்களின் உதவி எனக்கு வேண்டியிருந்தது. அவர்களை போய் பார்த்தேன். அதே சமயத்தில் பியாரிமோகன் முகர்ஜியையும் சந்தித்தேன். காளி கோயிலை பற்றி காளிச்சரண் பானர்ஜி என்னிடம் கூறினார். முக்கியமாக புத்தகங்களிலும் அதை குறித்து நான் படித்திருந்ததால் அதை பார்க்க ஆவலுடன் இருந்தேன். ஆகவே ஒரு நாள்

0: அங்கே போனேன். அதே பகுதியில்தான் நீதிபதி மித்தரின் வீடும் இருந்தது. எனவே நான் அவரை போய் பார்த்த அன்றே காளி கோயிலுக்கும் போனேன். காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஆடுகள் மந்தை மந்தையாக போய்க் கொண்டிருந்ததை வழியில் பார்த்தேன். கோயிலுக்கு போகும் சந்தின் இரு பக்கங்களிலும் வரிசையாக பிச்சைக்காரர்கள் இருந்தனர். அவர்களில் சில சாதுக்களும் இருந்தனர். உடல் வலுவுடன் இருக்கும் யாசகர்களுக்கு எந்த ஒரு தானமும் கொடுப்பதில்லை என்ற கொள்கையில் நான் அந்த நாளிலேயே உறுதியுடன் இருந்தேன். அவர்களில் ஒரு கூட்டம் என்னை விரட்டி கொண்டு வந்தது. சாதுக்களில் ஒருவர் ஒரு தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னை நிறுத்தி, தம்பி நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் கோயிலுக்கு போகிறேன் என்றதும் என்னையும் என்னுடன் வந்தவரையும் உட்காரும்படி சொன்னார். அப்படியே உட்கார்ந்தோம். இந்த உயிர் பலியை மதம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டேன். மிருகங்களை கொல்லுவதை மதம் என்று யாராவது கருதுவார்களா என்றார் அவர். அப்படியானால் அதை எதிர்த்து நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது? அது என் வேலை அல்ல. கடவுளை வழிபடுவதே நமது வேலை. கடவுளை வழிபடுவதற்கு உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? எங்களுக்கு எல்லா இடமும் நல்ல இடம்தான். மக்கள் ஆடுகளைப் போல தலைவர்கள் இட்டுச் செல்லும் இடங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றனர். சாதுக்களாகிய எங்கள் வேலை அதுவன்று. இந்த விவாதத்தை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கவில்லை. கோயிலுக்கு போனோம். இரத்த ஆறுகள் எங்களை எதிர்கொண்டு அழைத்தன. அங்கே நிற்கவே என்னால் முடியவில்லை. நான் ஆத்திரமடைந்தேன். அமைதியையும் இழந்து விட்டேன். அந்த காட்சியை என்றும் நான் மறக்கவே இல்லை. அன்று மாலையே சில வங்காளி நண்பர்கள் என்னை விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே ஒரு நண்பரிடம் இந்த கொடூரமான வழிபாட்டு முறையை குறித்து சொன்னேன். அதற்கு அவர், ஆடுகளுக்கு துன்பமே தெரியாது. பேரிகை முழக்கமும் மற்ற சப்தங்களும் அவைகளுக்கு துன்ப உணர்ச்சியே இல்லாதபடி செய்து விடுகின்றன. இதை ஒப்புக்கொண்டுவிட என்னால் முடியவில்லை. ஆடுகளுக்கு வாயிருந்தால் அவை வேறு கதையை சொல்லும் என்றேன். அக்கொடூரமான பழக்கம் நின்றாக வேண்டும் என்றும் எண்ணினேன். புத்தரின் கதையை நினைத்தேன். ஆனால் இவ்வேளை என் சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதையும் கண்டேன். அன்று எனக்கிருந்த அபிப்பிராயமே இன்றும் இருக்கிறது. மனிதனுடைய உயிரை விட ஓர் ஆட்டுக்குட்டியின் உயிர் எந்த வகையிலும் குறைவானதாக எனக்கு தோன்றவில்லை. மனித உடலுக்கு ஓர் ஆட்டின் உயிரை போக்குவதற்கு நான் உடன்படக்கூடாது. ஒரு பிராணி எவ்வளவுக்கெவ்வளவு ஆதரவற்றதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அது மனிதனின் கொடுமையிலிருந்து காக்கப்படுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறது என்று கருதுகிறேன். அத்தகைய சேவையை செய்வதற்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளாதவர் அதற்கு எவ்வித பாதுகாப்பையும் அளித்துவிட முடியாது. அக்கிரமமாக பலியிடப்படுவதிலிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றிவிடலாம் என்று நான் நம்புவதற்கு முன்னால் நான் அதிக சுய தூய்மையையும் தியாக உணர்ச்சியையும் அடைந்தாக வேண்டும். இந்த தூய்மையையும் தியாகத்தையும் அடைய பாடுபடுவதில் நான் உயிர் துறக்க வேண்டும் என்று இன்று எண்ணுகிறேன். இத்தகைய கோரமான பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கோயிலையும் புனிதப்படுத்துவதற்கு தெய்வீக கருணையுடன் கூடிய ஒரு பெரிய ஆத்மா ஆணாகவோ பெண்ணாகவோ இப்புவியில் பிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய இடைவிடாத பிரார்த்தனை. எவ்வளவோ அறிவும் தியாகமும் உணர்ச்சி வேகமும் கொண்ட வங்காளம் இப்படுகொலைகளை எப்படி சகித்து கொண்டிருக்கிறது?
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தை ஒட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திரமோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின்

செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டலமயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர்குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

0: இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிபிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால்சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம் பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மரினாமை உட்பட 3 பேர் இதில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு பொருட்களை எந்தவொரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃபிளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து August 4 தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும்

0: முகோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிஃப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:20 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு அவேர்னஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, நார்மல் பாப்புலேஷன் ஸ்கிரீனிங். யாரெல்லாம் நார்மல் பாப்புலேஷன் டிஃபைன் பண்ணோம்னா, குடும்பத்துல வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி எதுவுமே இல்லை, பிரஸ்ட் கேன்சருக்கான ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லை, ஓவரி கருமுட்டை புற்றுநோய்க்கான ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லாதவங்கள தான் நார்மல் பாப்புலேஷன், ஆரோக்கியமா நார்மலா இருக்கவங்கள தான் நார்மல் பாப்புலேஷன். ஸோ வழக்கமாகவே 40 வயதுக்கு அப்புறம் கடந்த ஒன்று பெண்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் கொஞ்சமாக வயதாக அதிகமாகிட்டே இருக்கும். வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 40 வயதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நார்மல் 40 வயது கடந்தவங்களுக்கு வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ இல்லை ஆண்டுக்கு ஒரு முறையோ மேமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய மார்பகத்தில் ஏதாச்சும் நோய் அறிகுறியே இல்லாத கட்டத்தில் பண்ணுறதான் வந்து ஸ்கிரீனிங். அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மேமோகிராஃபி டெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு இதை ஏன் இந்த நம்ம நார்மல் ஸ்கிரீனிங் ஏன் பண்ணுறோன்னா, ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு அறிகுறி இல்லாத டைம்லயே நம்ம கண்டறியும் போது, டயக்னோசிஸ் பண்ணி நம்ம வைத்தியம் பண்ணும்போது முழுமையாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கியூர் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய சக்சஸ் ரேட்டு, வைத்தியத்துடைய சக்சஸ் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பீப்புளும் வந்துட்டு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். மார்பக புற்றுநோயால் உயிரிழப்பவங்களுக்கும் எண்ணிக்கையும் மிக குறைவு, 1% அண்ட் பிலோன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் வந்து மேலை நாடுகளில் வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 2 ஆண்டு இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராஃபின்ற டெஸ்ட், மார்பகத்துக்கான எக்ஸ்ரே வந்து ருட்டீனாக பண்ணுறாங்க. இது நம்ம நாடுகளில் இன்னும் வரல. பார்ட் ஆஃப் ஹெல்த் செக்அப் நம்ம வந்து பண்ணுறதுனா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் 40-50 வயசுல நான் சொன்ன மாதிரி 2 ஆண்டுக்கோ இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு சில பேர் ஒரு சில இதில் மேலை நாடுகளில் 50 வயது கடந்த பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை மேமோகிராஃபி அது மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் நம்ம ஊரில் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்கீம் இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆச்சுன்னா இல்லை அவங்களாம் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு மேமோகிராஃபி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 40 வயது கடந்தவங்க கூட வந்துட்டு இன்னொரு டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு இன்னொரு டெஸ்ட், ஸ்கிரீனிங் டெஸ்ட், நார்மல் பாப்புலேஷன் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா, செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை, சுய மார்பக பரிசோதனையும் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட ஒரு 2 முறை வந்துட்டு பயிற்சி எடுத்துட்டு எப்படி சுய பரிசோதனை மார்பகத்தை பண்ணணும்னு சொல்லி பயிற்சி எடுத்த பிறகு மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு சுய பரிசோதனை டெஸ்ட்டும் 40 வயதுக்கு மேலே இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேனும் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம், மேமோகிராஃபின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரே மார்பகத்துக்கான எக்ஸ்ரேவும் ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம், அது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக. அதே சமயம் வந்துட்டு சுய பரிசோதனையும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சுய பரிசோதனை வந்துட்டு மாதவிடாய் வந்துட்டு நின்று 1 வாரம் கழிச்சு பண்ணிங்கன்னா இன்னும் அந்த பிரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு நமக்கு அந்த டைமில் பண்ணும்போது நமக்கு வந்து கட்டி ஏதாவது இருந்தால் நமக்கு வந்து நல்லா வந்து ஃபீல் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த டைமில். ஸோ மற்ற காலகட்டத்தில் வந்துட்டு பிரஸ்ட் இஷ்யூ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக நமக்கு தெரியாது. ஸோ பெஸ்ட் டைம்னு பண்ணும்போது

0: அதாவது சுய பரிசோதனைக்கு வந்து மாதவிடாய் முடிஞ்சு 7 நாள் கழிச்சு பண்றது தான் வந்துட்டு சுய பரிசோதனை செய்யறதுக்கான பெஸ்ட் டிசைன். ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு 40 வயது கடந்தவங்க மேமோகிராஃபி கண்டிப்பா பண்ணிக்கணும். அதே சமயம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து சுய மார்பக பரிசோதனையும் பண்ணிக்கணும். டாக்டர்ஸ் கிட்ட ஒரு 2 முறை எப்படி பண்ணணும்னு பயிற்சி பெற்றவங்க கிட்ட பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம், பண்ணா பெட்டரா இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய்க்கான வழக்கமான பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளித்தார்
4: புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:18. நேர்களே, நம்முடைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியை எப்பவுமே ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம் இல்லையா? சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத பேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? சோ உங்களுக்கான இன்றைய பேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் நெட்வொர்க் ஸ்மார்ட் டிராபிக் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள போக்குவரத்து மேலாண்மை அமைப்பின் பெயர் என்ன? ஒரே நெட்வொர்க் சிறந்த போக்குவரத்து திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள போக்குவரத்து மேலாண்மை அமைப்பின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான இன்றைய பேஸ்புக் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நீங்க நம்மளுடைய பேஸ்புக் பேஜ், ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பேஜ்ல இருக்கக்கூடிய வணக்கம் மக்களை போஸ்டர்ல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில நீங்க சொல்லலாம். இதற்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட நிறைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். ஒன் நெட்வொர்க் ஸ்மார்ட் டிராபிக் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள போக்குவரத்து மேலாண்மை அமைப்பின் பெயர் என்ன, இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறது நிகழ்ச்சியோட நிறைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாட்டு அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி 7:38 ஆயிட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்துவிசை வளாகத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. டெக்னீஷியன் 13, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 அப்படின்னு மொத்தம் 20 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது IT அல்லது டிப்ளமா முடிச்சிருக்கணும்.

வயது வரம்பு 5/10/2026 படி 18 முதல் 25 வரை அல்லது 18 முதல் 35 வயது வரை இருக்கணும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, திறனறி தேர்வு நடைபெறும். இதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாய். இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கடைசி நாள் இம்மாதம் 5ஆம் தேதி, 5/10/2026 கடைசி நாள். மேலும் இதை பத்தின விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் iprc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இதற்கான முழு விவரங்களும் இருக்கு, நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேலும் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி இம்மாதம் 5ஆம் தேதி. மேலும் மற்றும் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசில் இன்ஜினியரிங் பணிக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகளில் மொத்தம் 480 இடங்கள் இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு இம்மாதம் 6ஆம் தேதி உள்ளபடி 21லிருந்து 30 வயது வரை இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கான தேர்வு மையம் சென்னை, மதுரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் மட்டும்தான். விண்ணப்ப கட்டணம் 200 ரூபாய். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 6ஆம் தேதி, 6/10/2026. மேலும் இதை பத்தின விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் upsc.gov.in.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.

7:42 ஆயிடுச்சு. நேர்களே, இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். சோ இப்ப நாம நான் கேட்ட கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒன் நெட்வொர்க் ஸ்மார்ட் டிராபிக் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள போக்குவரத்து மேலாண்மை அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது ஒரே நெட்வொர்க் சிறந்த போக்குவரத்து திட்டம், இந்த மேலாண்மையோட பெயர் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சரியான பதில். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமான நேர கட்டுப்பாட்டு சிக்னலுக்கு பதிலா செயற்கை நுண்ணறிவு மூலம் நிகழ்நேர போக்குவரத்து நெரிசலை கணித்து சிக்னல் நேரங்கள் தானாகவே மாற்றியமைக்கப்படும். மேலும் அவசரகால ஆம்புலன்ஸ் மற்றும் பிற அவசர வாகனங்கள் நெரிசலின்றி செல்ல கிரீன் காரிடார் முன்னுரிமை பாதை வசதி ஏற்படுத்தப்படும். மேலும் டெல்லியின் 42 முக்கிய போக்குவரத்து பாதைகள் 3 கட்டங்களாக 24 மாதங்களுக்குள்ள இத்திட்டத்தின் கீழே கொண்டு வரப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதிவேகம், சிக்னல் மீறல், ஹெல்மெட், சீட் பெல்ட் அணியாதது போன்ற போக்குவரத்து விதிமீறல்கள் கேமராக்கள் மூலம் தானாகவே கண்டறியப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கறதா இந்த ஒன் நெட்வொர்க் ஸ்மார்ட்டர் டிராபிக் திட்டத்தோட பெயர். அதாவது இன்டெலிஜென்ட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சரியான பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து அந்தோனிரா, தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம்லேருந்து ராஜேஷ், பெரியவளையம்

ரவிச்சந்திரன் சாந்தி, கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜ்முதீன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் கெடார்லிருந்து அன்பு, அன்புராணி சென்னையிலிருந்து முள்ளக்காடு பாபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, காரைக்கால் மேலவோடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், கடலூர் விளக்கப்பாடையிலிருந்து செந்தில் முருகன், வீரதுரை அரியலூரிலிருந்து குவைத்திலிருந்து நிஷான் ஹலீம், குத்தாளம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன், இன்பா இலக்கியா, நெம்மேலியிலிருந்து நந்தகுமார், இவங்க எல்லாருமே நமக்கு சரியான பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே எஃப் எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மத்திய நிதியமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 5வது கௌட்டில்ய பொருளாதார மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை தொடக்கி வைக்கிறார். 30 நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலந்து கொள்ளும் இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் இதர அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் போண்டாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று கோவா செல்கிறார். அம்மாநில விவசாயிகள், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் குடிமக்களுடன் அவர் உரையாற்ற உள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று புதுடெல்லி விஜயகாட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட உள்ளது. காந்தி ஜெயந்தி தினமான இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளன. பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்படுத்தி பொது சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு அமல்படுத்தி வரும் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டங்களில் விவாதிக்கப்படும். புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின்போது விடுபட்டு போனவர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க தகுதி பெறும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொகுதிக்கு 2 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா நேற்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவு மற்றும் ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 8:03. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல நம்ம ஆர்ஜே புதுவையோட அழகான இடங்களுக்கு போய் அங்க இருக்க மக்கள் கூட பேசி அந்த மக்களோட கதை, அவங்க இடத்தோட தனித்துவம், அப்புறம் அருமை பெருமை இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சோனியாவும் ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அது என்ன ஊர், என்ன இடம், என்ன பேச போறாங்க, வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஓவர் டு ஆர்ஜே சோனியா.
1: இதே அளவுக்குதான் ஃபீல் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 10 வருஷம் இன்னும் டெவலப் அதிகமாயிடுச்சு. கட்டம் போட்ட ஒரு விளையாட்டு விளையாடுவோம், அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சோழி விளையாட்டுலாம் விளையாடுவோம், தாயக்கட்டை விளையாடுறது, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா அவங்கவுங்க போனு விண்டோ டிவி பாக்குறதுன்றது அவங்க இப்ப எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளவே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணாப்பூச்சி விளையாடுவோம் பசங்களோட, குழந்தைங்களே பார்க்க முடியல. எல்லாரும் வந்து டியூஷன் போறது, அதுக்கப்புறம் படிப்புன்னு ஓடுறாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் கேம் தான் நிறைய பசங்க போன் யூஸ் பண்றாங்க.
2: நீங்க ஊரை பத்தி அப்படின்னா எத்தனை
1: குடிக்கலாம் இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பொன்னுமாரியம்மன் கோவில் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது பாக்குறதுக்கு பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த அந்த கோவில் வந்து ஜொலிக்கும் அழகா. அங்க மூணு அம்மன் சாமி இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி மாச திருவிழான்றது ரொம்ப ஸ்பெஷல். 10 நாள் நடக்கும். மக்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அப்புறம் அன்னதானம் கொடுக்கறது டெய்லியுமே, அப்புறம் எல்லாமே ஸ்பெஷல். எங்களுக்கு பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு ரொம்ப பக்கம். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொந்தமாவே அவங்க குலதெய்வம் மாதிரி கோவிலே கட்டி வச்சிருக்காங்க, சிவன் கோவில், அப்புறம் பாபா கோவில். ஒரு குடும்பம் வந்து சேர்ந்து அந்த பெரும் மக்களும் சேர்ந்து அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பாபா கோயில் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். வியாழக்கிழமைனாலே அங்க நல்லா பூஜை பண்ணுவாங்க, மக்களும் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் சிவன் கோயில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரதோஷம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பூஜை நடக்கும், மக்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமா போவாங்க. எல்லா டைமும் இங்க பஸ் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் கொடுத்தாலே போயிட்டு நம்ம பீச் போயிட்டு இறங்கிக்கலாம், இல்ல ஜிஹெச் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இறங்கிக்கலாம். 10 ரூபீஸ்லயே நம்ம அழகா இந்த ஏரியா போயிட்டு வரலாம். திருமண ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் அவங்கவுங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்து பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. விநாயகருக்கு காசு கலெக்ட் பண்ணி அதுக்கு அந்த தெருவுல வந்து பெருசா அழகா பண்ணுவாங்க. அவரை வந்து ஊர்வலம் கூட்டு போறதும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லியும் அவருக்கு ஒரு 10 நாள் இங்க வைக்கிறாங்கன்னா அதுக்கான சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கு மியூசிக் பண்றது எல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க. நிறைய கடைங்க இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா

0: ஒரு மணிகுண்ட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பரோட்டா கடை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நாங்க அங்க சாப்பிட்டுருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சால்னாவும் சரி பரோட்டாவும் சரி, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் இருக்கு, சின்ன சின்ன டிஃபன் கடையுமே நிறைய இருக்கு. எதுக்குமே நாங்க வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா ஓகே. இப்ப உங்க கணக்கு லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு தெருவுல கதை பேசுறது ரொம்ப பிடிக்கும். பீச் எல்லாம் போக தேவையில்லை, நாங்களே இங்க அந்த கோவில் தெருவுலே பாதுகாப்பா தான் இருக்கு எங்களுக்கு. அந்த தெருவுலே நாங்க குரூப்பா நடந்துக்கிறோம். நன்றி.
1: உலக இதய தின விழிப்புணர்வு, ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: நேஷன் பேஸ் ஹோமேஜ் டு ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி அண்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி ஆன் த பர்த் அனிவர்சரி டுடே. ஸ்பெஷல் கிராம் சபாஸ் டு பி கன்வீன் அக்ராஸ் த கண்ட்ரி ஆன் த ஒகேஷன் ஆஃப் காந்தி ஜெயந்தி. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இனிஷியேட் சீரீஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டு மேக் ஏவியேஷன் செக்யூரிட்டி ப்ரோசஸஸ் சிம்பிளர் அண்ட் குவிக்கர். சவுதி அரேபியா ஹேண்ட்ஸ் ஓவர் டு UAE ஓமானி கோ பைலட் ஹூ மேட் அபோர்டிவ் அட்டெம்ப்ட் டு கிராஷ் ஃபிளை துபாய்ஸ் டெலிவீவ் பவுண்ட் பிளேன். பிரேவ் இண்டியன் பைலட் ஸ்மித் மச்சார் ஏர்லிப்ட் டு அபுதாபி ஃபார் ட்ரீட்மெண்ட், இந்தியா க்ளோஸ்லி ஃபாலோவிங் இஸ் ஹெல்த் கண்டிஷன். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் சேஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் வெரி குட் ஐடியாஸ் டு ஃபைண்ட் மியூச்சுவலி அக்செப்டபிள் சொல்யூஷன் ஃபார் யுக்ரைன் கான்ஃபிளிக்ட். And India bags gold medal in the women's recurve archery team event at the Asian Games in Japan. The nation pays homage to the father of the nation, Mahatma Gandhi, on his 157th birth anniversary today. A series of functions have been organized across the country and by Indian missions abroad. A Sarva Dharma Prarthana Sabha was organized at his Samadhi Rajghat in the national capital.

0: at the Asian Games in Japan. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சோனியா கணபதி நகர் மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. சோ வாங்க நம்மளும் அங்க போலாம். வாட் ஆர்ஜே சோனியா,
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கணபதி ஏரியால தான் இருக்கோம். கணபதி நகர்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசி அவங்களோட சிறப்புகளை தான் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில இங்க ஒரு சார் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
4: உங்க பேர்?
5: என் பேர் அன்பரசன் மேடம்.
4: கணபதி நகர் தான் உங்களோட?
5: இல்ல, நான் கணபதி நகர்ல வாடகை தான் இருக்கேன். ஒரு 10 வருஷமா வாடகை இருக்கேன். என் சொந்த ஊர் வந்து திருபுவனை.
4: திருபுவனை? ஓகே. திருபுவனையில இருந்துட்டு இப்போ நீங்க கணபதி நகர்ல இருக்கிறதுக்கான காரணம்?
5: இங்க வந்து பசங்க படிக்கிறாங்க, அதுபோல எனக்கு ஒர்க்குக்கு இங்கதான் இருக்கு பாண்டிச்சேரியில லோக்கல்ல. அதனால நான் வந்து இங்க வாடகை வந்துட்டேன்.
4: எப்பவுமே சொந்த ஊருன்றது ஸ்பெஷல் இல்லையா சார்? சோ நீங்க வந்து திருபுவனையில இருந்திருக்கீங்க, எத்தனை வருஷமா இருந்தீங்க?
5: நான் பிறந்த இருந்த திருபுவ சொந்த ஊரு. இங்க வந்து 15 வருஷமா இருக்கும்.
4: 15 வருஷம் ஆகுது. சோ இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊர்லதான் இருந்திருப்பீங்க இல்லையா? உங்க ஊருக்கும் இங்க கணபதி நகருக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன?
5: இங்க வந்து பக்கத்துல நிறைய கோயில்கள் இருக்கு, பெட்ரோல் பங்க் இதெல்லாம் இருக்கு. பசங்க படிக்கிறதுனால ஆட்டோ வசதி இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நாங்க வந்து இங்க வந்துட்டோம்.
4: வேலைக்காக வந்துட்டீங்க, எப்படி இருந்தாலும் உங்க சொந்த ஊரை மிஸ் பண்றீங்க?
5: எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க சொந்த ஊரை கண்டிப்பா. அதே போல நானும் மிஸ் பண்றேன். இருந்தாலும் தேவைக்காக இங்க வந்து இருக்கிறோம்.
4: இப்போ இங்க ரொம்ப சிறப்புன்னு பாத்தீங்கன்னா முத்தியால்பேட் மார்க்கெட் சொல்றாங்க. சோ நீங்க வந்து இந்த மாதிரி தினந்தோறும் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போறதுண்டா சார்?
5: அங்க தினந்தோறும் நாங்க மார்க்கெட் போறோம். அங்க வில்லேஜ்ல அதுபோல இருக்காது. இங்க இருக்கிறதுனால நாங்க தினமும் போயிட்டு மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா நாங்க வந்து, அது ஒரு நல்ல வசதியா இருக்கு எங்களுக்கு. பெட்ரோல் பங்க் இருக்கிறதுனால பக்கத்துல அங்க கிராமத்தெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. 2-3 கிலோமீட்டர் போயிட்டு போட வேண்டியதா இருக்கும். இதனால கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கு.
4: இப்போ உங்க ஊர்லயே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? இந்த கணபதி
5: கோவில் திருவிழாவும் எங்க ஊர்ல ஃபேமஸா இருக்கும். அதே போல இங்கேயும் சிட்டிலயும் நல்லா இருக்கு. அது ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு.
4: கோயில்லாம் இருக்கு சார்.
5: முட்டு மாரியம்மன் கோயில் இருக்கு, பொன் மாரியம்மன் கோயில் இருக்கு, விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு. திருவிழாக்கள் டைம்ல எல்லாரும் பண்ற மாதிரி இங்கேயும் நல்லா நடக்குது. அது ஒரு நல்ல இதா இருக்கு.
4: யானை மூஞ்சி மரத்திலேயே உருவான ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலோட ஸ்பெஷல் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 8:38. கணபதி நகர்ல ஏதோ யானை மூஞ்சி முறை இருக்காமே, ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. வாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓட் அகைன் ஆர்ஜே சோனியா.
3: Yes, welcome back to the show. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் சொன்ன மாதிரி யானை மூஞ்சி மரம் பத்தியும் வந்து பேசிருக்காங்க. ஊரை சார்ந்தவங்க, அதுக்கு முன்னாடி அவங்களோட பேர் என்ன, அவங்க எத்தனை வருஷமா இங்க இருக்காங்க, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த யானை மூஞ்சி மரம் கோயில் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
4: என் பேர் காயத்ரி.
3: வணக்கம்லாம் சொல்ல மாட்டீங்களா மேம்?
4: வணக்கம்.
3: உங்க பேர் காயத்ரி.
4: நாங்க 20 வருஷமா இருக்கோம்.
3: 20 வருஷமா இருக்கீங்க. உங்க சொந்த ஊரே கணபதி நகர்?
4: இல்ல, நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
3: கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, உங்க சொந்த ஊர் எதுமா?
4: பாண்டிச்சேரி தான். ஆனா இங்க தவளக்குப்பம்.
3: ஓகே, தவளக்குப்பத்துக்கும் கணபதி நகருக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு ரெண்டு ஊருக்கும் உங்களுக்கான?
4: தவளக்குப்பம் உள்ள வந்து வில்லேஜ் இருக்கும், இங்க சிட்டின்றதுனால எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். பக்கத்துலயே எல்லாமே இருக்கு, பீச்சு, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு இங்க.
3: ஓகே, இங்க யானை மூஞ்சி மரம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா வந்து சொல்றாங்க இல்லையா, சோ அந்த கோவில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அந்த கோவில் வந்து ஸ்ரீ வலம்புரி, வேம்பு வலம்புரி விநாயகர் சொல்லுவாங்க. அந்த விநாயகர் வந்து எப்படி உருவாங்கிறாருன்னா, மரத்துடனே தந்து வந்து யானையோட பேஸ் மாதிரி காட்சி அளிக்கிறதுனால அது வந்து சுயம்பு வலம்புரி விநாயகர் சொல்லி அதை வந்து அப்படி வைக்கிறாங்க.

0: ஸ்பெஷல்லாம் அங்க இருக்கு. எந்த மாதிரியான விழாக்கள்லாம்
1: வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா ஃபேமஸா கொண்டாடுவாங்க. அப்புறம் ஆடி மாசம் திருவிழாவுக்குலாம் நல்லாவே ஃபேமஸா செலிப்ரேட் பண்ணுவாங்க. டெய்லியுமே அன்னதானம் இதெல்லாம் பண்ணுவாங்க.
0: இப்ப வந்து இந்த ஸ்டாப்பிங்கே வந்து யானை மூஞ்சி மரம் ஸ்டாப்பிங் சொல்றாங்களே, அது எப்படி உருவாச்சு நீங்க அப்படியே சொல்லி சொல்லி?
1: ஆமா, மக்களுக்கு அந்த இடத்தோட எப்படி அடையாளம் சொல்றதுனால அந்த கோவிலோட நேம் சொல்லி சொல்லி அது அப்படியே அது அந்த அடையாளமாவே ஆயிருக்கு.
0: உங்க ஊர்ல வேற எந்த ஸ்பெஷல் இருக்கு?
1: இங்க சின்ன மணிக்கூண்டு, மணிக்கூண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு சொல்லுவாங்க. அது இப்பதான் சீரமைச்சு நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு வெள்ள அடிச்சு திருக்குறள்லாம் சொல்லி அதோட விளக்கத்தை தான் சொல்லும். அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும், மக்களுக்கும் அதை கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை பத்தி
0: 15-20 வருஷமா இங்க இருக்கீங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கணபதி நகர் எப்படி இருந்தது, இப்ப என்ன மாதிரியான பெசிலிட்டி எல்லாம் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு?
1: முன்னாடியே இப்ப நல்லாவே டெவலப்மெண்ட் நிறையவே இருக்கு. முன்னாடி எல்லாம் அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கு, அது மட்டும் நிறையவே மக்கள் நடமாட்டம் இருக்கு. எல்லாருமே பிஸியான லைஃப்ல இருக்காங்க.
0: இப்ப டியூஷன் கூட இருக்கா? ஏன்னா நிறைய பசங்க வந்து காலையிலே டியூஷன்
1: இருக்கு, ஹோம் டியூஷன் மாதிரி இங்க காலேஜ் படிச்ச பசங்க எல்லாம் டியூஷன் இருக்கிறாங்க, காலையில ஈவினிங் இருக்கிறாங்க.
0: இப்ப நீங்க காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா இங்க தெருவுலயும் வருதா? ஏன்னா பக்கத்துலயே முத்தியால்பேட் மார்க்கெட்டை பத்தி போன தடவை ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, இப்போ ரொம்ப அது சிறப்பா இருக்குன்றாங்க. நீங்க அங்கெல்லாம்
1: மார்க்கெட்டுக்கு போவோம், எமர்ஜென்சின்னா தெருவுல வரவங்கிட்ட வாங்கிப்போம். அப்படி டைம் இருந்துச்சுன்னா நாங்க மார்க்கெட் போயிட்டு வாரத்துல ஒரு தடவை போய் எல்லாருமே வாங்கி வச்சுக்கோம்.
0: இப்ப இந்த ஏரியால நிறைய கடை இருக்கு, சலூன் பார்த்தேன், அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப இங்க வந்து இந்த ஒரு விஷயம் மூலமா நம்ம பொழைச்சிக்கலாம், கடை வச்சோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம வந்து முன்னேறலாம், வேலைக்கு எல்லாம் வந்து போகணும் அவசியம் இல்ல, இத பண்ணாலே போதும்னா எந்த ஒரு
1: விஷயம்? இங்க நிறைய தொழில் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம ரெடி பண்ணி பண்ணாமே நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். கடை மாரி வந்து பியூட்டிஷியன், சலூன், டியூஷன் அந்த மாதிரி நிறையவே இது இருக்கு. ஆமா, பண்ணதானே நல்லா டெவலப் பண்ணு.
0: காயத்ரி வந்து ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. எஸ், இங்க இருக்கக்கூடிய யானை மூஞ்சி விநாயகர் குறித்தும் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஸ்ரீ சுயம்பு வளபுரி விநாயகர் கோவில் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை, இங்க ஒரு மரம் இருக்கு, அதோட மரத்தோட வேரும் தண்டு பகுதியும் இயற்கையாவே பாத்தீங்கன்னா யானை முகம் மாதிரி வந்து உருவாகியிருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து யானை முஞ்சி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை வந்து அழைக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப், டெம்போ ஸ்டாப் இதெல்லாம் வந்து சொல்லும் போது யானை முஞ்சி விநாயகர் கோவில்கிட்ட நிறுத்துங்க அந்த மாதிரிதான் சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஸ்டோரி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கணபதி நகர்ல இருக்கக்கூடியதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை வித் மீ ஆர்ஜே ஜார்ஜ், ஆர்ஜே சோனியா அண்ட் கணபதி நகர் மக்கள், ஓவர் டு அகைன் ஆர்ஜே சோனியா.

பகுதிகளிலே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெஷலா அவங்க வேற எங்கேயுமே போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டிராபிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. தெரு வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கிறதுனால இங்கே வந்து அழகா வாக்கிங் போறாங்க. அண்ட் கணபதி நகரை பத்தி ஓவரால் வியூ வந்து திரும்ப ஒரு தடவை தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க முக்கியமா இருக்கக்கூடிய ரெண்டு கோயில் இருக்குங்க, ஒண்ணு சாய்பாபா கோயில், அண்ட் இன்னொன்று வந்து பொன்னுமாரியம்மன் கோயில். பக்கத்திலே கற்பக விநாயகர் கோயிலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம முத்தியால்பேட்டையோட மெயின் போலீஸ் ஸ்டேஷனும் இங்க இருக்கு. பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய போக்குவரத்து வசதிகள், ஷாப்ஸ், அவங்க சொன்ன மாதிரி கல்லூரி டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய வந்து வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் வந்து இங்க நிறைய இருக்கு. ஏன்னா மக்கள் அதிகமா இருக்காங்க, சிறுவர்களும் நிறைய படிக்கிறதுனால டியூஷன் சென்டர்ஸும் இங்க வந்து அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த தெருவிலே ஒரு ஸ்கூலும் இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சின்ன ஏரியாவா இருந்தாலும் இங்க வந்து டியூஷன் சென்டர்லேருந்து ஒரு ஸ்கூலும் இருக்கு. ஸோ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையாக பழகி ஹாப்பியான ஒரு லைஃப்பில் வந்து இருக்காங்க. பார்க்குறதுக்கும் வந்து இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ ஓவராலாக கணபதி நகர் பற்றி இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்ட தகவல் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். மீண்டும் இன்னொரு நமக்கு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜி தோணும்.

0: நேரம் 8:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: முகத்தில்
2: சைபாலிங் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி கோயிலுக்கு போவான், கடவுளை வேண்டிக்குவான். அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான், விறகு வெட்டுவான், அதை கொண்டுகிட்டு போய் விற்பனை பண்ணுவான். ஓரளவுக்கு வருமானம் வந்தது. அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அது மாதிரி அவன் காட்டுக்கு போகும்பொழுது அங்க ஒரு நரியை பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை, ஏதோ விபத்துல இழந்துட்டது போல இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்தது. அதை இவன் பார்த்தான். இப்ப இவன் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த நரிக்கு ரெண்டு காலம் இல்ல, அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசிய போக்கிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சான். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பக்கமா ஒரு புலி வந்தது. அதை பார்த்த உடனே இவன் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய மானை அடிச்சு இழுத்துட்டு வந்தது. அதை சாப்பிட்டது. சாப்பிட்டது போக மீதியே அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிட்டுது. புலி போனதுக்கு அப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவா நகர்ந்து கிட்டத்துல வந்தது. மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது, திருப்தியா போயிட்டுது. இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த ஆள் கவனிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், ரெண்டு காலம் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போட்டுடுறான். அப்படி இருக்கும்பொழுது தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற நமக்கு சாப்பாடு போடாம விட்டுருவானா? நமக்கு கடவுள் பக்தி அதிகம், நாம எதுக்கு அனாவசியமா வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்த விறகு வெட்டணும்? இப்படி யோசனை பண்ணான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போறதில்ல, கோடாலி தூக்கி எறிஞ்சான். பேசாம ஒரு மூலையில உட்காந்துட்டான். அப்பப்போ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றது உண்டு, கடவுள் நம்மளை காப்பாத்துவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுத்துருவார் அப்படின்னு நம்பினான். கண்ணை மூடிட்டு கோயில் மண்டபத்துல ஒரு தூண்ல அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டான். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது, சாப்பாடு வந்த பாடு இல்ல. இவன் பசியால வாடி போனான், உடம்பு இழைச்சி போச்சு, எலும்பும் தோலும் ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம், கோயில்ல இவனை தவிர வேற யாருமே இல்லை. இவன் மெதுவா கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா? காட்டுல அந்த நரிக்கு புலி மூலமா சாப்பாடு போட்டியே, அதை பார்த்துட்டு தானே இங்க வந்தேன், என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியே, இது நியாயமா அப்படின்னா, இப்போ கடவுள் வாயை திறந்து சொன்னாராம், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரி கிட்ட இருந்து இல்ல, புலி கிட்ட இருந்து அப்படின்னாராம். இப்படி ஒரு கதைய நம்ம பெரியவங்க சொல்றது உண்டு. இதே மாதிரிதான் நாமளும் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல தவறான பாடங்களை படிச்சு விடுறோம், அல்லது சரியா படிச்சாலும் தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனாலதான் வாழ்க்கையில நிறைய குழப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு பூனையை பிடிச்சி அது காதுல பாலை ஊத்திக்கிட்டு இருந்தான். அப்பா பார்த்துட்டு திட்டினார், டேய், அந்த வாயில்லா ஜீவனை ஏண்டா கஷ்டப்படுத்துறேன்னார். வாயில்லா ஜீவனை நீதானே சொல்ற, அதனாலதான் அது காதுல பாலை ஊத்துறேன், குடிக்கட்டுமேன்னு அப்படின்னா.
2: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
7: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
8: அப்படியே பேசிட்டாலும்
6: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
9: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
7: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
6: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
7: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
9: தாத்தா
7: சொல்றாங்க,
9: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
7: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போக்கு.
10: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
11: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
10: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
11: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
10: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
12: என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்களில் இருளுது நனவே.
10: உங்கள் FM ரெயின்போ.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் டெல்லி முதலமைச்சர் திரு ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடெல்லி விஜயகாட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தனது சமூக ஊடகப் பதிவில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை உண்மை, அகிம்சை, கருணை மற்றும் சேவையின் கலங்கரை விளக்கம் என்றும், அவரது வழிகாட்டுதல்கள் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் போண்டாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று கோவா செல்கிறார். விவசாயிகள், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் குடிமக்களுடன் அவர் உரையாற்ற உள்ளார். காந்தி ஜெயந்தி தினமான இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளன. பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்படுத்தி பொது சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு அமல்படுத்தி வரும் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டங்களில் விவாதிக்கப்படும். ஃபிளை துபாய் விமானம் ஒன்றை கடத்த விமானிய துணை விமானி ஒருவர் முயன்ற சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் தற்போது நல்ல முறையில் குணமடைந்து வருவதாகவும், அவரது உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவரின் வீரம் மற்றும் தைரியத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் ரீகர் வில்வித்தை அணி உலக சாம்பியனான தென்கொரியாவை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03:05. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்டா நாம பாட்டு கேட்க போறோம். கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க திருவள்ளூர்ல இருந்து சுமதி. மேலும் இதே பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களை இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி 9:15 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன்.

102.8 FM ரெயின்போவின் இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க மூலச்சத்திரம்ல இருந்து சரஸ்வதி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி.

0: ஜாக்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சிறுத்தை திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க வாரியங்காவல் கதிரவன், கொலஞ்சிநாதன், மணிசேகர், வளவனூர் பாரத் பாண்டியன், பட்டாளம் ரமேஷ், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குபேந்திரன், குள்ளஞ்சாவடி பாலமுருகன் மற்றும் திட்டக்குடியிலிருந்து செல்வராசு.

9:25 முப்பது நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க நேர்லயே இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல்

நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க நாகையிலிருந்து பாபு, சத்யா, சித்திரபிரியா மற்றும் சஷ்டிகா.

கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8ல் இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா நியூ திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி, கோகிலா பிரசன்னா பெங்களூர்ல இருந்து, ராஜராஜேஸ்வரி, ஹேமபிரியா, துருவா, ரவிக்குமார்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட், திருச்சி.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லயே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

9:55 ஆயிடுச்சு நேர்களே. இன்னைக்கு இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இன்னைக்கு ஒரு சிலர் பாட்டு கேட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு பாடல் கொடுக்க முடியல. சோ இன்னைக்கு பாடல் கேட்க முடியாதவங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பூலாம்பட்டிலிருந்து தங்கவேல், ராதா பிரியா தேனி மாவட்டம்ல இருந்து, வேதாரண்ய வட்டம் செட்டிப்புலம் மணிகண்டன், குனிஷா மணிகண்டன், சுபா, சுகன்யா தேனி

மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து, நிரஞ்சன் பாண்டிச்சேரியிலிருந்து குப்பநத்தம் ராமு, தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரித்தன்தாசன், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டம்லேருந்து ரேகா ஞானவேல், பிரியன் அஸ்வின் முருங்கப்பாக்கம்லேருந்து, கள்ளக்குறிச்சி கண்ணாச்சி மங்கலம்லேருந்து சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், கல்கி சிதம்பரம்லேருந்து புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து பாலமுருகன், பார்த்திபன், வாணிதேவி, சந்திரசேகர், பத்மினி, ஆனந்தரூபன், தீபக், விக்னேஷ், மேதா, அகமி, அன்ஷிதா, ஜாஸ்வி மற்றும் ஆரவ், காரைக்கால் மேலோடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், மகேந்திரன், மனோசோபனா, திகழனியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி நெல்லிக்குப்பம்லிருந்து, சந்திரமோகன், மஞ்சக்குப்பம் கடலூர்லிருந்து, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணையிலிருந்து பிரவீணா கடலூர்லிருந்து, சென்னை அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹன்சிகா, ஹரிணி மற்றும் மந்திரமூர்த்தி. சோ இவங்களுக்குலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் கொடுக்க முடியல, பாடல் கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. மீண்டும் 6:20 நீங்க லைவா போன் பண்ணி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இல்ல அப்படின்னா தினமுமே 9:02 வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான நிகழ்ச்சி, உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்கலாம். சோ நிகழ்ச்சியோட நிறைவா எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது ஃபேம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திரு ரேகா குப்தா ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகள்,

விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. உயர் பாதுகாப்பு தரநிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதும் இச்சீர்திருத்த நடவடிக்கைகளின் நோக்கம் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர் குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். இந்தியா பல்கேரியா இடையே வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ பொலண்டோக்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிவராஜ் தெரிவித்துள்ளார். பீகாரின் வால்மீகி புலிகள் சரணாலயத்திலிருந்து மேற்கு வங்கத்தின் பக்சா புலிகள் சரணாலயத்திற்கு 3 வயது ராயல் பெங்கால் புலியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் திரு சுவேந்தர் அதிகாரி ஆகியோர் இன்று விடுவிக்கின்றனர். இதன் மூலம் அம்மாநிலத்தில் புலிகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் முதல் முறையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் ரீகர் வில்வித்தை அணி உலக சாம்பியனான தென்கொரியாவை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எஸ், இந்த ஷோல நீங்க தான் ஹீரோ. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் இருக்கணும்ல, அந்த வில்லன் யாருன்னா நான் கேட்க போற கேள்விதான். சினிமா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லன் அடிச்சு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி நான் கேட்க போற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்து நீங்களும் ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கலாம். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பா பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரினா, நான் ஒரு பாட்டோட இட இசை அதாவது இன்டர்லூட் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுவேன். நீங்கள் அதை கவனமாக கேட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்ல போறீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோனுங்க, டயல் பண்ணுங்க நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணவா?

இந்த பாட்டை தெரியாம இருக்க முடியுமா? சரி ஓகே, உடனே கால் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஆன்சருக்காக வெயிட்டிங். இப்போ ஒரு பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங்.

0: ஜோசப் ஃப்ரம் உழவர்கரை. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஜோசப் சார்?
0: நலம் நலம் நலமறியாவல்.
1: பாட்டோடவே ஆரம்பிச்சிருக்கீங்க. இது என்ன பாட்டு கண்டுபிடிச்சீங்களா சார்?
0: இருந்தாலும்
1: சார் சூப்பர் கரெக்ட் ஆன்சர். கலக்கிட்டீங்க, போங்க.
0: ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கலிங். வீட்ல கடையில டிராவல்ல எப்படி எங்க இருந்தாலும் காதை ஷார்ப்பா வச்சுட்டு ரெடியா இருங்க, அடுத்த ஆடியோ வந்துகிட்டே இருக்கேன்.

செம்மல்ல. இது என்ன பாட்டு உங்களுக்கு? இந்த க்ளூலாம் தேவையில்லை, அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது அடுத்த நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ உடனே பண்ணுங்க, டயல் பண்ணுங்க, நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2271770. எது அந்த பாட்டு?

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. கெட் செட் கோ. ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர் யாரு? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார். சார்ஜி சார், காலைய வணக்கம்.
2: காலை வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா
2: சார்? என்ன சொன்னீங்க?
3: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேன்
2: சார். வாங்க சார், நம்ம என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சலாம். என்ன பாட்டு சார் அது?
3: ஆசை 100 ரூபாய்க்கு காதல் 100 ரூபாய்க்கு வா.
2: கரெக்டா? லாக் பண்ணிக்கவா?
3: ஓகே சார்.
2: அப்படியே அப்படியே லைன்ல இருங்க, லாக் பண்ணிக்கிறேன். சார் கலக்கிட்டீங்க, போங்க. கரெக்டான ஆன்சர் ஆசை 100 வகைதான். கரெக்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அடுத்து என்ன? இந்த வரேன்.

அடடா, இன்னும் ஒரு மெல்ட்டிங் மெலோடி இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுதா, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான், 2 2 7 7 6 0 மற்றும் 2 2 7 7 7 0. நானே.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: கெட் செட் கோல அந்த பிஜிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, வாங்க யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ஜார்ஜ்?
2: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: பாட்டு?
3: அதாவது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் எனக்கு, ஆடுகளம் படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் குமார் சாரோட இசையில, ஐயோ நிஜ அலையுதடி இப்போ வளையுதடி. அந்த பாட்டு
2: அருமையா பாட்டுங்க, இருந்தாலும் ஒரு நாள் லாக் பண்ணிக்கிறேன். தோருங்க
3: மியூசிக் போடுங்க, டக் டக் டக்.
2: தோருங்க வரேன், தோருங்க. இந்த கைத்தறல் சத்தம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்காக வந்த சத்தம். சூப்பர் சார், கரெக்ட் ஆன்சர்.
3: வாவ், எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நல்ல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க.
2: தேங்க் யூ, தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: ஆ, தேங்க் யூ ஜார்ஜ் சார், பை பை.
2: பை. கட்டோடே வந்துட்டேன். இதுதான் அந்த இன்டர்லூடு. இது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சி எனக்கு நெக்ஸ்ட் கால் பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 10:36. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ. ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நெஞ்சமெல்லாம்
0: காதல், ஓகே, லாக் பண்ணிக்கலாமா?
1: அப்படியே
0: இருங்க சார், தோ சார், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, கரெக்ட் ஆன்சர். நன்றி சார், தேங்க்யூ பாக்கலிங்.

நல்ல பாடல. பூக்கடைக்கு விளம்பரம் அவசியமா? இந்த பாட்டு க்ளூலாம் தேவையில்ல, யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உடனே கால் பண்ணுங்க, நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஒரு பாட்டுக்கு அப்புறம் வரேன்.

0: கெட் செட் கோல என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒருத்தர் வந்திருக்காரு, வாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அழகா படிச்சிட்டீங்க, கரெக்டா சார்,
1: கான்ஃபிடண்டா?
0: லாக் பண்ணிக்கலாமா? சார் கலக்கிட்டீங்க, போங்க, கரெக்டான சார்.
1: தேங்க்யூ
0: ஃபார் காலிங் சார்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: அடுத்து என்ன பாட்டு? இந்த வரேன்.

ஓஜி யுவன் ஃபேன்ஸ் அசம்பிள். உங்களுக்கான பாட்டு தான் இது. யுவன் ஃபேன்ஸ் இல்லாட்டாலும் நார்மலாக அந்த பாட்டுக்கு எங்கே இருக்கணும். அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான். ஓகே, உடனே கால் பண்ணுங்கள் நம்பர் 2271760 மற்றும் 2271770.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 10:49. கெட்ஸ் அட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர்கள், வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? இல்ல, நீங்க சொன்னது சரியா காதல் விழவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். சரிதானாச்சு, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கணப்பா. என்ன பாட்டு
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்ன பாட்டு?
3: ஒரு கல் ஒரு கண்ணாடி.
2: ஒரு கல் ஒரு கண்ணாடி, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? பாட்டுலாம் பாட மாட்டீங்களா? பாடுங்க. சூப்பர் சூப்பர் மேடம், இவ்வளவு அழகா பாடுங்களே, இது கரெக்டான கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? இந்த இருங்க, அப்படியே லைன்ல இருங்க, அப்படியே லைன்ல இருங்க, லாக் பண்ணிக்கிறேன். சரிதான் மேடம், கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சா? பாட்டு பாடி வேற அசத்திருக்கீங்க, அதுக்கும் தேங்க்யூ ஃபார் காலிங். பை. அடுத்து என்ன, வாங்க கேக்கலாம்.

ஃப்ளூட் வச்சு அப்படியே விளையாடுறாருல்ல, என்ன பாட்டு? உடனே கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2271770.

கண்டுபிடிச்சிடலாம். மேடம் கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சா? நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: கேட் சட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம், ஒரு வழியா பேசிட்டேன், நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், நல்லா சூப்பரா பண்றீங்க. ஒரு ஒரு சோகம் அந்த மூளைக்கு வளர்ச்சி குடுக்கற மாதிரி எங்களுக்கு ஒன்னொன்னு
0: எடுத்துருவீங்க
1: புதுசா.
0: தேங்க் யூ,
1: நல்லா இருக்கு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: தேங்க்யூ மேடம். மேடம் பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. உயர் பாதுகாப்பு தரநிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதும் இச்சீர்திருத்த நடவடிக்கைகளின் நோக்கம் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சமீர்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். பீகாரின் வால்மீகி புலிகள் சரணாலயத்திலிருந்து மேற்கு வங்கத்தின் பக்சா புலிகள் சரணாலயத்திற்கு 3 வயது ராயல் பெங்கால் புலியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் திரு சுவேந்தர் அதிகாரி ஆகியோர் இன்று விடுவிக்கின்றனர். இதன் மூலம் அம்மாநிலத்தில் புலிகள் மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் முதல் முறையாக கொண்டுவரப்பட்டுள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி கிணற்று வளாகத்தை பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் நாட்டு நலப்பணித் திட்ட தன்னார்வலர்கள் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்கள் இணைந்து தூய்மை செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சமூக பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்

அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன. கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் பஞ்சாயத்து அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ரிகர்வ் கலப் வில்வித்தை இறுதிப் போட்டியில் சீனாவிடம் 3-5 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த இந்திய அணி வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

கேட்டு பாடல் சதி லீலாவதி திரைப்படத்திற்காக. நேரம் 11:19:37 FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: अभी आप सुन रहे थे एशियन
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 11:37, 48 நொடிகள். FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: please love me my love.
1: கேட்ட பாடல் தேவா திரைப்படத்திற்காக. நேரம் 11:52. எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மருத்துவரின் அறிகுறிகள். மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். வீரா திரைப்படத்திலிருந்து

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். தனது சமூக ஊடக பதிவில் காமராஜர் தேச சேவைக்காகவும் சாமானிய மக்களின் நலனுக்காகவும் பின்தங்கிய குழந்தைகளின் கல்விக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக புகழாரம் சூட்டினார். விழிப்புணர்வு வார விழா 2026 முன்னிட்டு காரைக்காலில் மின்துறை சார்பில் நுகர்வோர் குறை கேட்கும் சிறப்பு முகாம்கள் வரும் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை டிஆர் பட்டினம், நெடுங்காடு, அம்பகரத்தூர், நிரவி, திருநள்ளாறு, காரை நகர வடக்கு மற்றும் கோட்டுச்சேரி அலுவலகங்களில் வெவ்வேறு தினங்களில் நடைபெற உள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்வச்சதாகி சேவா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாஹி நிர்வாகத்தின் தலைமையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து இன்று தூய்மை இயக்கத்தை நடத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார், மாஹி பிராந்திய நிர்வாகி திரு அங்கித் குமார், காவல்துறை பணியாளர்கள், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஏனாமில் பிராந்திய நிர்வாகி திரு சிவராஜ் மீனா, ஆணையர் திரு ராகவன் மற்றும் பிற அதிகாரிகள் மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் காமிசெட்டி பரசுராம வரப்பிரசாத ராவ் நாயுடு ஆகியோரின் பிறந்த நாளும் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களது சிலைகளுக்கு மாலை அணிவித்தனர். பின்பு NCC மாணவர்கள் மதிவண்டி பேரணியிலும் சாய் விளையாட்டு வீரர்கள் தூய்மைப் பணியிலும் ஈடுபட்டனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ரிகர்வ் கலப்பு வில்வித்தை இறுதிப் போட்டியில் சீனாவிடம் 3-5 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த இந்திய அணி வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. 17 வயதான கும்கும் மொஹாட் மகளிர் அணி பிரிவில் தங்கமும் கலப்பு அணி

பிரிவில் வெள்ளியும் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடை பிரிவில் லவ்லினா போர்கோஹெயின் சீன வீராங்கனையை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான நண்பகல் வணக்கம். நேரம் 12:03. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். வரலாற்று புத்தகத்தை எடுத்து தூசிலான் தட்டி அக்டோபர் 2 பேஜை திருப்பி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த நாளுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

வரலாற்றில் இன்றில நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போற விஷயம், நம்ம நாட்டோட பெருமையா ஃபீல் பண்ற காந்தியடிகளோட 157வது பிறந்தநாள். சத்தியம் அகிம்சை அப்படின்னு ரெண்டே ரெண்டு வழிகளை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு உலகத்துக்கே ஒரு பெரிய ரோல் மாடலா வாழ்ந்து காட்டின பெரிய லீடர். 1869 குஜராத் மாநிலம் போர்பந்தர்ல பிறந்து லண்டன்ல சட்டம் படிச்ச இவரு, 1893 சவுத் ஆப்பிரிக்கா போனப்போ அங்க ஒரு ஃபேஸ் பண்ண சில கசப்பான சம்பவங்கள் தான் இவர் ஒரு பெரிய தலைவரா மாத்துச்சு. அப்புறம் 1915 இந்தியா திரும்பி வந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தாரு. 1922 ஒத்துழையாமை இயக்கம், 1930 தண்டி உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம் நம்ம வரலாற்றோட முக்கியமான திருப்பு முனைகள். வெளிநாட்டு துணிகளை விட்டுட்டு நம்ம நாட்டு கதர ஆடைகளை உடுத்தணும் அப்படின்னு சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அவரை சுழற்றின அந்த ராட்டனம் நம்ம சொந்த கால நிக்கிறதுக்கான ஒரு பெரிய அடையாளமா மாறுச்சு. இந்த உலகத்துல நம்ம என்ன மாற்றத்தை பார்க்க விரும்புறோமோ அதை மாற்றமா முதல்ல நாமளே இருக்கணும் அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைக்கு மதிப்பளிச்சு நாமளும் நம்ம டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், டிராபிக்ல நிற்கும் போது தேவையில்லாம ஹார்ன் அடிக்காம இருக்கலாம், சுத்தி இருக்கவங்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படாம இன்முகத்தோட பேசலாம், சோசியல் மீடியாஸ்ல வெறுப்புகளை பரப்பாம அன்பு பரப்பலாம். காந்தியடிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த எளிமை, உண்மை, அன்பு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே பாசிட்டிவா இருப்போம். இப்ப ஒரு பாட்டு கேட்டு வரலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வரலாற்றில் இன்றில் அடுத்ததா, இன்னைக்கு நம்ம இந்தியா ஹிஸ்டரியில தன்னோட எளிமையால எல்லாரோட மனசுலையும் இடம்பிடிச்ச நம்ம நாட்டோட செகண்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களோட பிறந்த நாளும் இன்னைக்குதான். 1904 அக்டோபர் 2 யூபியில் இருக்க முகல்சாய்ங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர் சாஸ்திரி அவர்கள். 1.5 வயசுலேயே அப்பாவை இழந்து ரொம்ப வறுமையான சூழலில் வளர்ந்தவர். வீட்டில் செல்லமா வர நான் ஹே அப்படின்னு கூடுவாங்க. அப்படின்னா சின்ன குழந்தை அப்படின்னு அர்த்தம். சுட சுட வெயிலில் கொதிக்கிற பாதையில் கூட செருப்பே இல்லாமல் பல மைல் தூரம் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவாராம். 16 வயசுலேயே நாட்டு சேவையில் களத்தில் இறங்கிட்டாரு. அப்புறம் வாரணாசி காசி வித்யாபீடத்தில் அவர் படித்து வாங்கின சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் தான் பிற்காலத்தில் அவரோட பேராவே ஒட்டி போச்சு. ஃப்ரீடம்க்கு அப்புறம் ரயில்வே உள்துறைன்னு பல முக்கிய அமைச்சராக வேலை பார்த்த இவர் 1964 இந்தியாவின் செகண்ட் பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றுக்கிட்டார். அவர் எப்பவுமே பணிவாக சொல்கிற ஒரே வார்த்தை, நான் பார்க்கறதுக்கு சின்ன ஆளாக மென்மையாக பேசுகிற ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் என்ன வீக்னு மட்டும் நினச்சிட்டாதீங்க, மனசளவில் நான் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங். அப்புறம் அவர் நாட்டு கொடுத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தாரக மந்திரம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான், அதாவது எல்லை காக்கும் வீரனுக்கும் வாழ்த்து, நம்ம உணவு படைக்கும் உழவனுக்கும் வாழ்த்து. சூப்பர்ல. அவரோட சேவையை பாராட்டி பாரத ரத்னா விருது கொடுத்து ஆனர் பண்ணிருக்காங்க. டெல்லியில் இருக்க அவரோட நினைவிடம் விஜய் காட் அப்படின்னு அழைக்கப்படுது. அதோட ஐஏஎஸ் அகாடமி ஆஃபீஸர் இருக்குல்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற முசூரி அகாடமிக்கும் அவரோட பேரை தான் வச்சு பெருமைப்படுத்திருக்காங்க.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும் ஷக்.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

1963 ஒரு கம்பெனி எம்ப்ளாயிஸ என்கரேஜ் பண்றதுக்காக அவர் வரைஞ்ச அந்த எளிய மஞ்சள் வட்டம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு பெரிய அடையாளமா மாறுச்சு. அப்புறம் போக போக இந்த ஸ்மைலி பிசினஸ் ஆயிட்டதால அதோட உண்மையான நோக்கமான அன்பும் பாசிட்டிவ் எண்ணமும் மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு 1999 இந்த உலக புன்னகை தினத்தை அவர் ஆரம்பிச்சாரு. இந்த நாளோட தாரக மந்திரமே ரொம்ப அழகானது. ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணுங்க, குறைஞ்சது ஒருத்தரையாவது சிரிக்க வைங்க. நம்ம சிரிக்கும்போது நம்ம உடம்புல எண்டோர்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சயின்ஸும் சொல்லுது. ஸோ இந்த நாளை கொண்டாட பெரிய பிளானோ பணமோ எதுவுமே தேவையில்லை. தினமும் நம்ம பார்க்குற செக்யூரிட்டி அண்ணனுக்கோ சுத்தம் செய்கிறவங்களுக்கோ ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்மைல் கார்டு இல்லை ஒரு பாராட்டு மெசேஜ் அனுப்பலாம், யாருக்காவது ஒரு குட்டி உதவி பண்ணி அவங்க பேசல ஒரு சிரிப்பை வர வைக்கலாம். அதே நேரத்தில் மற்றவங்களை சிரிக்க வைக்க ஓடுற நாம நம்ம சொந்த சிரிப்பை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்காகவும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு ஜாலியா இருங்க. இந்த இன்ஃபர்மேஷனோட வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறேன்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபாய் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலர் அஞ்சலி செலுத்திய பின் சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே காந்தியடிகள் பிறந்த நாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடியில் இன்று கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மகளிருக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பெண்ணின் சமத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கல்வி பெறும் உரிமை தொடங்கிய வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, அரசியல் பங்கேற்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு

0: ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 18 வயதுக்கு கீழ் ஆண்கள், 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் பெண்கள் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஜார்ஜ் ரோடு, திருச்செந்தூர் சாலை, துறைமுக சாலை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் தூரம் என இந்த ஓட்டமானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பள்ளி, கல்லூரி, மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்கான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது. கிராமப்புற மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள், பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்பெற செய்வது மற்றும் கிராமப்புறங்களில் மக்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள விஜய் காட்டில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வலிமை மிக்க தலைவராக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் துடிப்புடன் செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்றும், நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லால் பகதூர் சாஸ்திரியின் தலைமைத்துவம் இந்தியாவின் பயணத்திற்கு வலு சேர்த்ததாகவும் அவர் கூறினார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று நாட்டை காக்கும் வீரர்கள் மற்றும் மக்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பெருமையையும் எடுத்துக்காட்டியவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று அவர் குறிப்பிட்டார். எளிமையாகவும் மனது உறுதியுடனும் செயல்பட்டு நாட்டிற்காக அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில், எளிமையான வாழ்க்கை மற்றும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாடு சவாலான சூழ்நிலைகளை சந்தித்த போதும் மிகுந்த உறுதிப்பாட்டுடன் தீர்வு கண்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தெரிவித்துள்ளார். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்தை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் அவர் கூறியுள்ளார். எளிமையான வாழ்க்கை, அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுதல், நாட்டிற்கான சேவை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதுபெரும் அரசியல் தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது மாளிகையில் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டுவர அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னலம் கருதாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் நலனுக்காக பாடுபட்ட காமராஜரை வருங்கால சந்ததியினர் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானம் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசியுள்ள பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். தமது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலைவணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். மில்வாக்கியில் நடைபெறும் G20 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தையொட்டி

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எரிசக்தி, அரிய கனிம வளங்கள், ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற கனடா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எரிசக்தி தேவை, விநியோக சங்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இரு நாடுகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 30 பில்லியன் டாலரிலிருந்து 70 பில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா கனடா இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒட்டோவா நகரில் வரும் திங்கட்கிழமை நடைபெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு, ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கனடாவில் கனிம வளம் மற்றும் எரிசக்தி துறைகளில் இந்திய முதலீடுகளை அதிக அளவில் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களில் கனடா நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 28 இடங்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக அவற்றிற்கு பெயர் சூட்டுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இந்திய நில அளவை கணக்கீட்டு வரைபடத்தின் அடிப்படையில் லடாக் அரசுடன் கலந்தாலோசித்து இந்த இடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவர்களின் வாழ்க்கை முறை, பூலோக கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஃபிளை துபை விமானத்தை பத்திரமாக தரையிறக்கி 174 பேரை காப்பாற்றிய இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கனடா துணை நிற்கும் என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணீந்தர் சிந்து கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரீகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: பல்வேறு விதமான இயற்கை காட்சிகள் அவள் மனத்தை திகைக்க வைத்தன. வாழ்க்கை என்பது எல்லையற்று விரிந்து பெருகிக் கொண்டிருந்தது. கண்ணின் முன்னால் அவள் இதுவரையில் அறிந்திராத ஒரு அதிசயத்தை, ஒரு மகோன்னதத்தை எடுத்து காட்டியது. அது அவளது விழிப்புற்ற இதய தாகத்திலே தனது குறையாத அழகாலும் அமோகமான வளத்தாலும் நிறைவை பொழிந்து கிளர்ச்சி உற செய்தது. விலங்கு இனங்களை விளக்கும் சித்திர புத்தகத்தை பார்த்து பார்த்து மகிழ்வதில் அவளுக்கு ஒரு தனி ஆனந்தம். புத்தகம் அந்நிய மொழியில் இருந்த போதிலும் அந்த சித்திரங்களில் இருந்தே அவள் இந்த பூலோகத்தின் விசாலத்தையும் அழகையும் செல்வத்தையும் உணர்ந்தறிய முடிந்தது. அம்மாடி, இந்த உலகம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று அவள் ஒரு நாள் நிக்கலாயிடம் வியந்து போய் கூறினாள். அவளுக்கு பூச்சி பொட்டுகளின் சித்திரங்களை பார்ப்பதில் பேரானந்தம், அதிலும் வண்ணாத்து பூச்சிகளை காண்பதில் ஓர் அலாதி ஆசை. அவற்றின் சித்திரங்களை வியப்போடு பார்த்து கொண்டே அவள் பேசுவாள். நிக்கலாய், இவை அழகா இல்லை? இந்த மாதிரியான அற்புத அழகு எங்கெங்கெல்லாம் பறந்து கிடக்கிறது. ஆனால் நமது கண்ணுக்கு அவை படுவதே இல்லை. நாம் அவற்றை கவனிக்காமலே விட்டுவிடுகிறோம். எதையுமே அறிந்து கொள்ளாமல், தங்களது கண்களை குளிர வைக்கும் காட்சிகளை காணாமல், அவற்றை தெரிந்து கொள்வதற்கு நேரமில்லாமல், ஆசை கூட இல்லாமல் மனிதர்கள் பரபரத் திரிகிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனை செல்வங்கள் இருக்கின்றன, எத்தனை எத்தனை அற்புதமான உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவருக்காக இருக்கிறது, ஒவ்வொன்றும் எல்லோருக்காகவும் இருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? ஆமாம், ரொம்ப சரி என்று புன்னகை செய்து கொண்டே கூறிய நிக்கலாய் தாய்க்கு இன்னொரு பட புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இரவு நேரங்களில் அவனை பார்க்க எத்தனையோ பேர் வந்து போவார்கள். அவனது விருந்தாளிகளில் சிலர் முக்கியமானவர்கள். அலெக்சி வசீலியாவச், அவன் வெளுத்த முகமும் கருத்த தாடியும் கொண்டவன், அழகானவன், ஆனால் மிகுந்த அழுத்தமும் அடக்கமும் கொண்ட அசாமி. ரொமான் பெத்ரோவிச், பருக்கள் நிறைந்த உருண்ட முகத்தை உடையவன், எதற்கு

கெடுத்தாலும் கசந்து போய் நாக்கை அடிக்கடி சப்பு கொட்டுவான் இவான் தனிலவிச். மெலிந்து ஒடுங்கிய குள்ள பிறவி, கூறிய தாடியும் மெலிந்த குரலும் உடையவன். அவசரமாக கீச் கீச் என்றும் குத்தலாக துளைத்து துளைத்து பேசுவான். இகோர் மூமு இவன் தன் உடம்பிலே வளர்ந்து வரும் நோயை நினைத்தும் தன் தோழர்களை பார்த்தும் தன்னை பார்த்ததுமே எப்போதும் சிரித்தவனமுமாயிருப்பான். எங்கெங்கோ தூர தொலை நகரங்களில் இருந்தெல்லாம் பலரும் அங்கு வந்து போவதுண்டு. நிக்கலாய் அவர்களோடு நெடுநேரம் அமைதியாக பேசுவான். ஆனால் அவன் பேசுவதோ ஒரே விஷயத்தை பற்றிதான், உலக தொழிலாளி மக்கள் பற்றிதான். அவர்கள் விவாதிப்பார்கள், விவாத வேகத்தால் உத்வேகம் பெற்று கைகளை ஆட்டிக்கொள்வார்கள், அமிதமாக தேநீர் பருகுவார்கள். ஒரு புறத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிக்கலாய் என்னென்ன அறிக்கைகள் வெளியிட வேண்டும் என்பதை யோசித்து எழுதுவான். பிறகு அவற்றை தன் தோழர்களிடம் வாசித்து காட்டுவான். அவர்கள் உடனே அந்த அறிக்கையினை பிரதி எடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு அவனால் கிழித்து போடப்பட்ட நகல் காகித பிரதிகளின் துண்டு துணக்குகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவற்றை எரித்து பொசுக்கி விடுவாள் தாய். அவர்களுக்கு தேநீர் பரிமாறும் போதே தாய் அவர்களை பார்ப்பாள். தொழிலாளி மக்களின் வாழ்க்கை பற்றியும் விதியை பற்றியும் அவர்களுக்கு எப்படி உண்மையை மேலும் சிறப்பாகவும் விரைவாகவும் உணர்த்தி அவர்களது உள்ளங்களை ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்க செய்வது என்பதை பற்றியும் அவர்கள் உற்சாகத்துடன் பேசுவதைக் கண்டு தாய் வியப்படைவாள். அவர்கள் அடிக்கடி கோபாவேசம் அடைந்து பல்வேறு அபிப்பிராயங்களையும் ஆதரித்து பேசுவார்கள். ஒருவருக்கொருவர் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் குறை கூறிக்கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் மனம் புண்படும்படி பேசுவார்கள், காரசாரமாக விவாதிப்பார்கள். அவர்கள் அறிந்து கொண்டதை விட தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி தனக்கே அதிகம் தெரியும் என்று உணர்ந்தாள் தாய். அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பணியின் மகத்துவத்தை அவர்களை விட தானே தெள்ள தெளிவாக காண்பது போல அவளுக்கு தோன்றியது. இந்த உணர்ச்சியால் கணவன் மனைவிக்கிடையே நிலவும் உறவு என்னவென்று அறியாத குழந்தைகள் கணவன் மனைவி விளையாட்டு விளையாடுவதை பார்ப்பது போலதான் அவள் அவர்களை பார்த்தாள். தன்னையும் அறியாமலே அவள் அவர்களது பேச்சை பாவல், அந்திரே முதலியோரது பேச்சுக்களோடு ஒப்பிட்டு பார்த்தாள். அந்த ஒப்பு நோக்கினால் இரண்டுக்கும் ஏதோ வித்தியாசம் இருப்பது போல தோன்றினாலும் அது என்ன என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. சமயங்களில் தான் குடியிருந்த தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள வீட்டில் பேசுவதை விட இவர்கள் ஒரேடியாய் உரத்து கூச்சலிட்டு பேசுவது போல் அவளுக்கு தோன்றியது. அதற்கு தனக்குத்தானே விளக்கமும் கூறிக்கொண்டாள். இவர்களுக்கு அதிக விஷயம் தெரியும், எனவே அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அடிக்கடி அவள் மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த மனிதர்கள் வேண்டுமென்றே ஒருவரையொருவர் கிண்டி கிளறிவிட்டு பேசுவதாகவும் தங்களது ஆர்வத்தை வேண்டுமென்றே பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்வதாகவும் ஒவ்வொருவனும் மற்றவனை விட நான் தான் உண்மையை நன்கு உணர்ந்து அதை சமீபித்து விட்டதாக நிரூபிக்க முயல்வது போலவும், அப்படி ஒருவன் பேசும்போது மற்றவர்கள் ஒவ்வொருவரும் தாம் தான் உண்மையை நெருங்கி அதை தெளிவாக உணர்ந்து விட்டது போல் காரசாரமாக உத்வேகத்தோடு பேசிக் கொள்வது போலவும் தாய்க்கு தோன்றியது. ஒவ்வொருவரும் அடுத்தவனை விட ஒரு படி மேலே தாவி செல்ல விரும்புவது போல் அவள் மனத்தில் பட்டது. இந்த உணர்ச்சி அவளது மனத்தில் ஒரு சோக சலனத்தை ஏற்படுத்தியது. துடிதுடிக்கும் புருவங்களோடும் இறங்கி கேட்கும் கண்களோடும் அவர்களை பார்ப்பாள். பார்த்தவாறே தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள், இவர்கள் அனைவரும் பாஷாவையும் அவனது தோழர்களையும் மறந்தே போய்விட்டார்கள். அவர்களது விவாதங்கள் அவளுக்கு புரியாவிட்டாலும் அவள் அவற்றை கவனமாக கேட்டாள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உணர்ச்சியைத்தான் அவள் உணர முயன்றாள். எது நல்லது என்பதை பற்றி தொழிலாளர் குடியிருப்பில் பேச்செழுந்த காலங்களில் ஏதோ ஒரு முழு உருவம் போல் கருதி அனைவரும் அதை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் இங்கு இவர்கள் அதை பற்றி பேசும்போதோ அந்த நல்ல தன்மை துண்டுபட்டு சிதறி சிறுமை அடைந்து போவது போல் அவளுக்கு தோன்றியது. அங்கு அவர்களது உணர்ச்சிகளோ ஆழமும் உறுதியும் வாய்ந்தனவாய் இருந்தன. இங்கோ இவர்களது உணர்ச்சியோ வக்ர புத்தி படிந்து எதையுமே வெட்டி பேசுவதாக இருந்தது. இங்கு இவர்கள் பழமையை தகர்த்தெறிவதை பற்றித்தான் அதிகமாக பேசினார்கள். அவர்களோ புதுமையை உருவாக்குவதை பற்றியே அதிகமாக கனவு கண்டார்கள். இந்த காரணத்தினால்தான் அவளது மகனது பேச்சும் அந்திரேயின் பேச்சும் மிகுந்த ஆழம் பொருந்தியதாகவும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனதாகவும் இருந்தன. தொழிலாளர்களிடமிருந்து யாரேனும் நிக்கலாயை பார்க்க வந்தால் அவன் அவர்களிடம் மெத்தனமாகவும் அநாயசமாகவும் நடந்து கொள்வதையும் அவள் கண்டாள். அவனது முகத்தில் இனிமை ததும்பும் ஒரு நயபாவம் தோன்றும். அவனும் ஏதோ இயற்கைக்கு மாறான மாதிரி அவர்களிடம் இஷ்டப்படியெல்லாம் சில நேரங்களில் கவனக்குறைவாகவும் சில நேரங்களில் கொச்சையாகவும் பேசுவான். இப்படி பேசினால்தான்
அவர்களுக்கு புரியும் என்று

0: நினைக்கிறான் போல் இருக்கிறது என்று அவள் தனக்குள் நினைத்து கொள்வாள். இந்த எண்ணம் மட்டும் அவளை திருப்திப்படுத்தவில்லை. அவனை பார்க்க வந்த தொழிலாளியும் அவனிடம் மனம் விட்டு பேசாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொண்டே பேசுவதாக அவளுக்கு தோன்றியது. சாதாரண தொழிலாளி குடும்ப பெண்ணான அவளோடு எவ்வளவு லகுவாகவும் தாராளமாகவும் அந்த தொழிலாளி பேசினானோ, அதே மாதிரி நிக்கலாயிடம் அவன் மனம் விட்டு பேச காணோம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
5: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
6: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா,
7: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
8: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
9: என்ன சொல்றதுல
10: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
11: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
12: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஸ்கிப் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹர்ஷிதா தோமர் மற்றும் ஷீதல் வர்மாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து டெல் அவிவுக்கு சென்ற விமானத்தில் தனது சக விமானியின் தாக்குதலை முறியடித்து 180 உயிர்களை காப்பாற்றிய கேப்டன் ஸ்மித் மச்சாருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி வழியாக பேசியுள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் அக்காணொலியை வெளியிட்ட பிரதமர் மச்சாரின் துணிச்சலை பாராட்டி அவர் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக மக்கள் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா சாலை காமராஜர் சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் ஆகியோர் பங்கேற்றனர். காவல்துறை

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. அடிப்படையில் தமிழ் பயின்று பேராசிரியராக பணிபுரிந்து இன்று காந்தியம் குறித்து விரிவாக பேசி வரும் சிறந்த ஆளுமையான திருமதி சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களோடு பேசலாம் வாங்க. வணக்கம்மா.
3: வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்ச உங்களுக்கும் புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில நன்றிய சொல்லுகிறேன். காந்தியத்தை தொடர்ந்து எழுதிட்டும் பேசிட்டு இருக்கிற என்ன இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அழைச்சதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும்.
2: காந்தியை பற்றி படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது?
3: எப்படி இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2019 காந்தியினுடைய 150th ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த சமயத்துல என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இந்த பொதிகை தொலைக்காட்சியில, இப்ப வந்து டிடி தமிழ் அது, அந்த தொலைக்காட்சியில அவர் வந்து ஒரு பணியில இருந்த போது தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்த போது நீங்க எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் எல்லாரை போலவும் காந்தியினுடைய சத்திய சோதனையை என்னுடைய சின்ன வயசு வகுப்புகள்ல நான் படிச்சிருக்கேன். அப்புறம் தொடர்ந்து சில புத்தகங்கள் காந்தி பற்றி அறிமுகம் உண்டு ஒழிய கூடுதலாக காந்தியம் சார்ந்த துறையில போய் பணி செய்யற அனுபவமோ அல்லது தேடலோ எனக்கு இல்லாம இருந்தது. இந்த 2019 கிட்டத்தட்ட ஒரு 1 வந்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னும் போது அதுக்கான எழுத்து மற்றும் அதுக்கான குரல் தரக்கூடிய இந்த 2 வாய்ப்பும் கிடைச்சது. அப்பதான் நான் வந்து இந்த துறைக்குள்ள வந்தேன். காந்தியம் அப்படிங்கறது ஒரு பெரிய துறை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பல்கலைக்கழகங்கள்ல காந்திய கல்வி சார்ந்த இருக்கைகள் இருக்கு, அதற்கான வாசிப்புகள் இருக்கு, நிறைய அகாடமிக்காவும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. அதை படிச்சு எழுதுறது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான், ஏன்னா நிறைய ஏராளமா இருக்கு. ஆனா முதல்ல அதுக்குள்ள நுழையும் போது எனக்கு அதனுடைய விஸ்தீரணம் எனக்கு புரியவே இல்லை. சில வாரங்களுக்கான எழுத்து பண்ணிதானே நம்ம அதை அப்படியே அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஒரு எளிமையானதாக நான் முதல்ல நினைச்சிட்டேன். அது தவறு அப்படிங்கிறது அப்புறம் வாசிக்க உள்ள போகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. காரணம் என்னன்னா அது வந்து ஒரு பெரிய பரப்பு அப்படின்னு சொல்றோம். காந்திய வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பரப்பு. அதுல நமக்கு வேண்டியதை தேடி எடுத்து அதை ஒரு காலையில ஒரு 10 ஸ்கிரிப்டா அதை மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான பணியாகவே இருந்தது. நாங்க என்ன பண்ணோம்னா அதை எப்படி டிசைன் பண்ணியிருந்தோம் அந்த நிகழ்ச்சி அப்படின்னா, அது ஒரு 3 செக்மெண்டா வச்சிருக்கோம். முதல்ல வந்து காந்தியை பத்தின ஒரு காந்தியினுடைய ஏதாவது ஒரு கோட், அவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தின ஒரு கோட் அதுல இருக்கும், அதனுடைய விளக்கம், அவர் எந்த நேரத்துல அது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு காந்தியரை பற்றிய ஒரு 5-7 வரா மாதிரி காந்தியருடைய பணிகள், அவங்க என்னெல்லாம் இந்த சமூகத்துக்காக செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தின ஒரு விவரிப்பு. அடுத்தது காந்தியம் சார்ந்த ஒரு புத்தகம், ஏதாவது ஒரு புத்தகம் தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ அல்லது பிற மொழிகள்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு புத்தகங்களை பத்தின ஒரு சின்ன குறிப்பு. அந்த ஒரு 10-12 செக்மெண்ட்ல இந்த 3 விஷயங்களையும் சொல்லணும் அப்படிங்கறது வந்து ஒரு சவாலான பணி. அப்ப அதுக்காக நிறைய தேடி தேடி படிக்க வேண்டிய வாய்ப்பு வந்த போதுதான் நான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 நாங்க முழுக்க பண்ணோம். அதனால நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ தேடி பார்த்தாலும் அது இருக்கும். அது எல்லாமே பழைய அந்த டிடி தமிழுடைய சேனல்ஸ்ல அது எல்லாமே இருக்கு. அந்த வாய்ஸ் நோட்டு, அந்த காந்திகள் பத்திய செய்தி எல்லாமே அதுல அது வந்து செய்யலாம். சோ அதுல உள்ள போன பிறகு எனக்கு இதுல படிக்கிறதுக்கு ஏராளமா இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னும் போது நான் தொடர்ந்து அதுலயே பயணப்படலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான புத்தகங்களும் எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஆர்வமும் அதுல தொடர்ந்து இருந்ததுனால கிட்டத்தட்ட 2019 ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தொடர்ந்து இப்ப வந்து காந்திய படிச்சு எழுதி பேசிட்டு இருக்கேன். இந்த ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னா, இதுதான் அதுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லலாம்.
2: இன்னும் நம் தேசப்பிதாவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க காந்திய பத்தி நிறைய எழுதணும் அப்படின்னு முன்னாடியே யோசிச்சிருக்கீங்களா?
1: ஆக்சுவலா அப்படி எதுவுமே நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா பேசிக்கலா நான் வந்து ஒரு தமிழ் இலக்கியமானது, பிஏ எம்ஏ எல்லாமே வந்து தமிழ் சார்ந்த கல்வி தான் நான் படித்தேன். அப்புறமா பள்ளியில ஒரு 1 இயர் ஆசிரியராகவும், அதுக்கு அதுக்கு பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற கல்லூரியில விரிவுரையாளராகவும் நான் வந்து பணியாற்றிட்டு இருந்தேன். சோ என்னுடைய அடிப்படை ஆர்வம் வந்து தமிழ் இலக்கியம் சார்ந்தது தான். தமிழ்ல முக்கியமா எனக்கு வந்து சங்க இலக்கியத்தின் மேல பெரிய ஆர்வம் உண்டு. அப்புறம் நவீனம் சார்ந்து நிறைய படிக்கிறது, அது பத்தி பேசுறது அப்படிங்கறது தான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பணியாக இருந்தது. ஆனால் ஒரு நல் வாய்ப்பாக இந்த துறைக்குள்ள வரக்கூடிய இது வந்தபோது சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரியான முன்முடிவுகள்லாம் எதுவும் இல்லை. ஆனா வாசிக்க உள்ள போக போக ஏராளமா இருக்கு, இன்னும் பேசுறது சொல்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏராளமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நான் இது உள்ள வந்தேன். அப்புறம் இந்த முதல் புத்தகம், என்னுடைய முதல் புத்தகம் பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த கொரோனா காலகட்டத்துல எழுதினது. அது கூட ஒரு ஒரு இனிய அதிசயமா ஒரு ஆச்சரியமான ஒரு ஆக்சிடென்ட் தான் அதை சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வேற யார்ட்டயோ பேசிட்டு இருக்கும் போது காந்தியை பத்தி ஒரு இழிவான ஏதோ ஒன்னு சொல்லி, நீ என்ன காந்தி மாதிரி ஸ்லோவா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் பண்ண போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் காந்தி போல சுறுசுறுப்பான ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கறது இருக்கும் போது எப்படி ஒரு தவறான எண்ணம் வந்து இந்த மாதிரி எல்லாம் மக்கள் மனதில் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்மளோட ஸ்பேஸ் அது, நம்ம எழுதலாம் அப்படின்னும் போது. அப்போ இந்த கொரோனா பீரியடும் வந்துருச்சு, வேற எங்கேயும் நம்ம எங்க வெளியில போக முடியாது. அதனால தினமும் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி, அது வந்து ஒரு தொடர் மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, முக்கியமா அது வந்து ஒரு மார்ச் மாதத்துல நான் அதை தொடங்கினேன். அந்த மார்ச் மாதங்கிறது வந்து தண்டி யாத்திரைக்கான மாதம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு சத்தியாகிரகம் என்று பெயர் அந்த ஒரு முக்கியமான இயக்கங்களை இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றிலையும் உலக வரலாற்றிலையும் முக்கியமான இடம் பிடித்த தண்டி யாத்திரையை பத்தி எழுதலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன எண்ணம் தோன்றியது. கொரோனா பீரியட்ல வந்து வெளியில எந்த லைப்ரரி ஆக்சஸும் நமக்கு கிடையாது. ஆனா சில புத்தகங்களும் நம்ம இணையத்துல தேடி எடுக்கக்கூடிய சில தகவல்களுமாக நான் சிலவற்றை வந்து குறிச்சு வச்சிருந்தேன். முக்கியமா தாமஸ் வெப்பர் அப்படிங்கிறவரை எழுதின ஒரு சால்ட் மார்ச் அப்படிங்கிற புத்தகம் எனக்கு பெரிய அளவுல பயன்பட்டது. அவர் வந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவர், காந்தியத்துல மிகப்பெரிய ஆர்வம் உடையவர். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வகுப்புல அவருடைய இன்னொரு தோழமை பேராசிரியர் வந்து காந்தி பத்தின சப்ஜெக்ட் பத்தி பாடம் எடுக்கணும் போது சில டவுட்ஸ் எல்லாம் இவருக்கு கிளியர் பண்ணிட்டு கேட்கும் போது அப்பதான் இவருக்கு தெரியுது சில போதாமைகள் இருக்கு. 1980களில் அவர் திரும்ப இந்தியாவுக்கு வரார். அவர் ஏற்கனவே 20 வருஷமா அவர் காந்தியத்தை பத்தி தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் மேல அவர் பதிவிட்டு இருக்காரு. அப்போ இந்தியாவுக்கு வந்து திரும்ப வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்த அந்த வழி மூலமாக அவர் திரும்ப பயணப்படுறார். அதே மாதிரி எப்படி சாபர்மதியில இருந்து ஆரம்பிச்சு தண்டி போய் சேர்ந்தாரோ காந்தி, அந்த 240 மைல்கள் எப்படி நடந்து போனாரோ அதே வழியாகவே திரும்ப நடந்து போய் அந்த இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் அவங்க தங்கினார்களோ அந்த கிராமத்துல எல்லாம் தங்கி இருந்து அங்க போய் திரும்ப அந்த தண்டியை போய் அடைஞ்சு அவர் வந்து தான் போன அந்த வழியை பத்தியும் அந்த அனுபவத்தை பத்தியும் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் நல்லவேளை நான் அந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன். கூடவே அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, அந்த தண்டி யாத்திரை நடந்த போது காந்தி உப்பள்ளி எடுத்த பிறகு இந்த போராட்டம் இந்தியா முழுக்க நடந்தது, பல்வேறு கடற்கரைகள்ல நடந்தது. அதுல இன்னொரு முக்கியமான போராட்டம் எது அப்படின்னா, நம்ம ராஜாஜி நடத்தின வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தண்டி யாத்திரைக்கு இணையாக அதே போல நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அது வந்து இங்க திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு அங்க வேதாரண்யம் வரைக்கும் எப்படி வந்து காந்தி தன்னுடைய தொண்டர்களோட நடந்து போனாரோ அதே போல இங்க ராஜாஜி வந்து திருச்சியில டாக்டர் TSS ராஜன் அவருடைய வீட்டுல இருந்து கிளம்பி வேதாரண்யம் வரைக்கும் நடந்து போனாங்க. வழியில அதே மாதிரியான கிராமங்கள் வழியாக அப்படியே போய் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான பயணம். சோ இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி குறிப்புகள் எடுத்துட்டு, அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் இந்த இதோட முடிஞ்சு போகல. அதுக்கப்புறம் தான் அதனுடைய முக்கியமான உச்சகட்ட காட்சியே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து மே மாதம் தான் வருது. ஏப்ரல் மாதம் காந்தி உப்பள்ளிட்டாரு, அதற்கு பிறகு சில நிகழ்ச்சிகள் நடக்குது, அப்புறம் மே மாதம் தான் அதனுடைய உச்சகட்டமான நிகழ்ச்சி நடக்குது. அதுதான் முக்கியமான உலக வரலாற்றுல இடம் பிடிச்ச ஒரு போராட்டம். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், காந்தி உப்பள்றதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கும் போது, என்னுடைய காந்தியத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து, அவர் பேர் கண்ணன் தண்டபாணி, அவர் என்ன கேட்டாருன்னா, தாராசனம் வரைக்கும் போவீங்க தானே அப்படின்னு கேட்டார். எனக்கு முதல்ல அந்த எண்ணமே இல்லை. ஆனால் அப்புறம் தான் நான் வந்து இதை படிச்சு பார்த்த பிறகு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, தாராசனம் வரைக்கும் போறதுதான் கரெக்ட் அப்படின்னு. அப்போ வந்து தாராசனால நடந்த இந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய உச்சகட்ட காட்சி, அதை பற்றி வந்து எழுதணும் அப்படிங்கறதுக்காக, இங்க எப்படி வேதாரண்யம் சத்தியாகிரகம் திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு வேதாரண்யம் முடிஞ்சதோ அதே போல அங்கிருந்து ஆரம்பிச்சு தாராசனால முடிஞ்சத எழுதி, அதோடு கூடவே இந்தியா முழுக்க யார் யாரெல்லாம் இதுக்காக வேலை பார்த்திருக்காங்க, பெண்கள் மன்றத்திலிருந்து யார் யார்

0: எல்லாம் பண்ணி முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எழுதக்கூடிய ஒரு தேடல் இருந்தது. அதுக்கான சில மெட்டீரியல்ஸும் கடந்தது. அதை நான் வந்து தொடர்ந்து எழுதி அதற்கு பிறகு மிக அழகான வெளிப்படங்களோடு சேர்ந்து அந்த புத்தகத்தை பதிப்பிச்சாரு. நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுத்த நன்கு பேசப்பட்ட ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வரலாறு எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு முன்னாடியான அந்த மாதிரியான எண்ணம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனால் இது எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறது வந்து நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நினைக்கிறேன்.
1: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியை பற்றிய வாசிப்பு ரொம்ப பரந்துபட்டது. சோ அதுல நீங்க ஈடுபாடு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
3: இப்ப நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. காந்தியை பத்தின வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா இன்னமும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்களாவது காந்தியை பத்தி புதிதான புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வேறுபட்ட தளங்கள் சார்ந்த, அவருடைய வாழ்க்கை செய்தி சார்ந்தது, அப்புறம் அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்து பல்வேறு கோணங்கள்ல காந்தி அலசி ஆராயக்கூடிய புத்தகங்கள் ஏராளமா வந்துட்டு இருக்கு. இப்போ காந்தியை பத்தி வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி தகவல்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து என்னுடைய இந்த வாசிப்புக்கு சில புத்தகங்கள் முழுமையா எடுத்துட்டேன். அவ என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அதாவது காந்தியினுடைய எல்லா லெட்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி 1956 ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சான். அது வந்து 1969 முடிஞ்சது. கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கறது அந்த தொகுதியினுடைய பெயர். அது வந்து 100 தொகுதி, 100 வால்யூமும் பாத்தீங்கன்னா நீங்க இணையத்துல இப்போ தரவிறக்கி நீங்க படிக்க முடியும். ஆனா அதுல வந்து காந்தியினுடைய கடிதங்கள் மட்டும்தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதினார் காந்தி அப்படிங்கறத அவங்க தொகுத்திருக்காங்க. அதோட அந்த ஒவ்வொரு தொகுதிக்கு முன்னாடியும் ஒரு பெரிய முன்னுரையே எழுதியிருப்பாங்க. அது காந்தி பத்தின வாழ்க்கை செய்திகளை. இப்போ ஒரு தொகுதி வந்து 1915 ஒரு சில மாதங்கள் மட்டும் ஒரு தொகுதியில இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 90 தொகுதி அவங்க தொகுத்தாங்க. அவருடைய அவர் தொலைந்தது அந்த வரைக்கும் 90 தொகுதி வந்தது. அதற்கு பிறகு நிறைய அவங்க தொகுக்க ஆரம்பிச்சு அந்த பணியை முடிச்ச பிறகும் நிறைய கடைசியே இருந்தது. அவங்க ஏராளமான செய்ய 3 கான்டினென்ட்ல பரவி இருக்கு காந்தியினுடைய வாழ்க்கை. அவர் வந்து நமக்கே நல்லா தெரியும், அவர் இங்கிலாந்து படிக்க போனாரு, சவுத் ஆப்பிரிக்கால போய் 21 வருஷம் அங்க போய் அந்த இந்தியர்களுக்காக உழைச்சாரு, அதுக்கப்புறம் இந்தியாவில. இந்த 3 கான்டினென்ட்லயுமே வந்து காந்தியினுடைய செய்திகளும் தகவல்களும் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஏராளமான சோர்சஸ் மூலமாக அது கிடைச்சிட்டே இருந்தது. அப்போ அதெல்லாம் விட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக அடுத்து 107 தொகுதிகள் வந்து அவங்க அதை போட்டாங்க. 97 தொகுதி, அப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் ஒரு தொகுதி, அப்புறம் அதுல இருக்கிற பர்சனாலிட்டிஸ் பத்தின தொகுப்புகளாக ஒரு தொகுதி, அப்புறம் இந்த முன்னுரிகள் எல்லாம் கொடுத்து ஒரு இப்படி ஒரு 100 வால்யூம் வந்து நமக்கு ஈஸியா வாசிக்கிறதுக்கு காந்தி போஸ்டல் அப்படிங்கிற பேர்ல 100 வால்யூமும் இணையத்துல நமக்கு கிடைக்குது. அதுதான் என்னுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ரீடிங் சொல்றேன். அதற்கு பிறகு அதற்கு இணையாக இப்ப இந்திய மொழிகள் எதுலையுமே செய்யப்படாத முக்கியமான முயற்சியாக தமிழ் ஒரு முயற்சி செஞ்சாங்க. அது வந்து 17 வால்யூம் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து அதை விட ரொம்ப முக்கியமானது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சப்ஜெக்ட் வாரியா பண்ணது, பொருளடக்கம் வாரியா. இப்ப காந்தி கதரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறது ஒரு தொகுதி முழுக்க நீங்க பாக்கலாம். அப்புறம் காந்தி கல்வி குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தொகுதி, அதுக்கு பிறகு கடவுள் சமயம் பத்தி என்ன பேசியிருக்காரு, அப்புறம் சமூகத்தினுடைய நீதி பத்தி என்ன பேசியிருக்காரு, அப்புறம் கடிதங்கள், காந்தி அரசாங்கத்துக்கு எழுதின கடிதங்கள், காந்தி நேரு பட்டேல் எழுதின கடிதங்கள், காந்தி வந்து இன்னும் பிற நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிற 17 வால்யூம் நமக்கு தமிழ்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு முயற்சி அது. அவினாசி லிங்கம் முயற்சி மூலமாக முக்கியமான ஒரு ஆசிரியர் குழுவை வச்சு நிறைய பேர் அதுல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. தீஜாரா, தான குமாரசாமி, வெங்கடராஜு, அழகிரிசாமி எல்லாருமே அதுக்காக வேலை பார்த்திருக்காங்க. இது வந்து வேற எந்த மொழியுமே இந்த முயற்சி செய்யப்படல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்படி தலைப்பு வாரியாக காந்தியினுடைய எழுத்துக்களை தொகுத்து போடணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து பிற மொழிகள்ல இப்ப இனிமேதான் செய்ய போறாங்க. இதை வந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க, ஆங்கிலத்துல இதை எடுத்துட்டு போக போறாங்க. அதுக்கு முன்னோடியான ஒரு முயற்சியாக தமிழ்ல இந்த முயற்சி இருக்கு அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியமான. சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 100 வால்யூம்ஸ் நமக்கு இருக்கு, அதை படிச்சு முடிக்கவே நமக்கு ஒரு வாழ்நாள் போகும். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 17 வால்யூம் இருக்கு, தமிழ்லயே இருக்கு, நமக்கு அப்படியே வந்து என்ன சப்ஜெக்ட் வேணும்னாலும் நம்ம அப்படி அப்படியே படிச்சுக்கலாம். காந்தி இப்ப கதரை பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கலாம், அந்த மாதிரியான இருக்கு. இதை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா வி.பி. தலால் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கை பத்தி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்றேன்.
2: தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் நம் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
4: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.

0: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
1: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
2: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடியில அந்த தேவதாஸ்.
3: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
4: யோகிட்டே நடிச்சு காட்டியம்
5: தைரியம் இருந்தா
6: சுற்றாரு
5: என்ன சொல்றா?
6: பெருமாள் சத்தியம்
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு பண்ணல,
5: பண்ணதே நான்
6: தான். வெளியில போக விடு,
5: அம்பிய வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: நேர்கள், இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியை குறித்து இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியை பற்றிய வாசிப்பு ரொம்ப பரந்துபட்டது. சோ அதுல நீங்க ஈடுபாடு கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
3: ஒரு டீடைல் குரோனாலஜி ஆஃப் மகாத்மா காந்தி அப்படிங்கறது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு புக் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது 1915 ஜனவரி 9 காந்தி இந்தியாவில வந்து இறங்கினார். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு 21 பணியாற்றிய பிறகு அங்கிருந்து வந்து முழுமையாக இந்தியாவினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அவர் ஜனவரி 9, 1915 இங்கு வந்து இறங்கினார். இந்த புக்கு ஜனவரி 9 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1915 அவர் கொலையுறுவது வரைக்குமான அந்த 33 தின வாரியாக 9 அவர் எங்கெல்லாம் போனாரு, 10 அவர் எங்கெல்லாம் போனார், அப்புறம் ஒரு டைரி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா நாளையும் தேடி கண்டுபிடிச்சு காந்தி எங்கெல்லாம் இருந்திருக்காரு, எங்க போனாரு, யாரோட பேசியிருக்காரு அப்படிங்கறத தொகுத்து அந்த புத்தகத்துல இது வேற எந்த தேசிய தலைவருக்கும் அல்லது உலக தலைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து கிட்டத்தட்ட 9 இதற்காக உழைச்சு அவர் வந்து பல்வேறு தரவுகள்ல இருந்தும் தேடி எடுத்து என்னென்ன தரவுகள்ல தேடி எடுத்தார் அப்படிங்கிற லிஸ்டையும் அவர் பின்னாடி கொடுத்திருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு புத்தகம். இப்ப எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1926 இந்த நாள்ல காந்தி எங்க இருந்தார் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிக்ஷனரியா உடனடியா பயன்படக்கூடிய புத்தகம் வரலாற்றுக்குள்ளேயே பல புத்தகங்களை படிச்ச ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு புத்தகம் வந்து இது. இந்த மாதிரி ஒரு 9 உழைத்து எழுதப்பட்ட அந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. இன்னமும் நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் எடுத்து படிச்சு செக் பண்ணிப்பேன், காந்தி இந்த நாள்ல எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு தேடி எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எனக்கு வந்து அது பயன்படுத்த.
2: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க காந்திய குறித்த உரைகள் பலவற்ற செஞ்சிருக்கீங்க, அதுல நீங்க விரும்பி பேசியது எது, ஏன் அப்படிங்கறத பத்தி நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க.
3: நல்ல கேள்வி. சக்கர் பாபால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாக நாங்கள் நிறைய புத்தகங்களை வந்து பேசியிருக்கோம். காந்தி பத்தின வாசிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய அளவிலான காரணம் என்ன அப்படின்னா, காந்தியினுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பொது வாழ்க்கை தான். அவர் வந்து அவருடைய எல்லா விஷயங்களும் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச சத்திய சோதனை இருக்கு. அவருடைய இளவயதில் இருந்து ஆரம்பித்து அந்த 21 வரைக்கும் அவர் தன்னுடைய சுய செயல்நிலை அவர் எழுதியிருக்கார். சோ அவர் பிறந்ததுல இருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு பொதுவான பார்வைக்கு வைக்கப்பட்டு விட்டது. அப்புறம் வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்கா போனார், இங்கிலாந்து போனாரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவருடைய வாழ்வியல் ரீதியாக தான் அவர் போனார். அங்க போராட்டம் நடத்தலாம் அவர் போல, அவர் அங்க இருந்த ஒரு இஸ்லாமியர்களுக்காக வழக்கு நடத்துவதற்காக போய் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலைக்காக அங்க பணியாற்ற வேண்டிய போராட வேண்டிய நிலை வந்த போது கிட்டத்தட்ட 21 வருடங்கள் வந்து அவர் பணியாற்றியிருக்காங்க. நீங்க வந்து மிருகம்புல்ல புடிஞ்சா எப்படி அது கடைசடையா வந்துட்டே இருக்குமோ தொடர்ந்து, அது போல நீங்க எந்த ஒரு பகுதியில தொட்டு எடுத்து நீங்க காந்திய வாசிக்க ஆரம்பிச்சாலும் அதனோட சேர்ந்து பல 100 பேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறத வந்து நீங்க பாப்பீங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க, அவ்வளவு பேர் வந்து சமூக ரீதியா வேலை பார்த்திருக்காங்க, அவங்க எழுதின புத்தகங்கள் இருக்கு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்ப நான் தேடி நான் இப்ப வந்து வாசிச்சிருக்கேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, அவரோட ஆசிரமத்துல வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்திருந்தாங்க. அப்ப அங்க இருந்தவங்க நிறைய பேர் அந்த அனுபவங்களை புத்தகங்களா எழுதியிருக்காங்க. அதாவது முக்கியமா எமினன்ட் பர்சனாலிட்டிஸா இருந்தவங்களை தவிர, சாதாரணமான அரசியல் களத்துல இல்லாத சாதாரணமான ஒரு உழைப்பாளர்களா அவர் நடத்திய கோஷ்ட வாஷம், அதுக்கப்புறமா அவருடைய சாபர்மதி ஆசிரமம், அதற்கு பிறகு வார்தால அமைந்த அவருடைய சேவாகிரம் ஆசிரமம், இதுல எல்லாம் இருந்தவங்க நிறைய பேரு புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அதுல சில புத்தகங்கள் வந்து நம்ம அதிகமா அடையாளப்பட முடியாத புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி காந்தி பத்தி வாசிக்கும் போது தேடும் போது எனக்கு கிடைச்சது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பல்வந்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமா நம்ம போராட்ட களங்கள் எல்லாம் இல்ல, சாதாரணமான ஒருத்தர். அவர் வந்து சிந்தி பகுதியை சேர்ந்தவர். அங்கிருந்த ஒரு ஆர்மி படை பிரிவுல வேலை பார்த்துட்டு இருந்தவர். பின்னாடி காந்தியால் ஈர்க்கப்பட்டு ஒரு சாபர்மதி ஆசிரமத்துல வந்து பணிபுரிய வரார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்த சாபர்மதி ஆசிரமத்துல இருந்து சில பகுதிகளை, அதாவது சாபர்மதி ஆசிரமத்துல நிறைய பகுதிகள் உண்டு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, கோ சேவை, அவர்கள் வந்து மாடுகள் வளர்க்கிறாங்க, அதை பார்த்துட்டு கோசாலை இருந்தது, விவசாயம் பண்ணாங்க, அப்புறம் நூற்பு தொழில் இருந்தது, அப்புறம் ஆதார கல்வி திட்டம் அங்க நடைபெற்றுக் கொண்டிருந்தது, நெசவு தொழில் இருந்தது, அப்புறமா வந்து காய்கறி தோட்டங்கள் அவங்களே போட்டிருந்தது, அப்புறம் சானிடேஷன் ஒர்க் நடந்துட்டு, இந்த மாதிரி பல தொகுதிகள் இருந்து பல டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதுல பல இடங்கள்ல ஒரு வேலை பார்த்திருக்காரு பல்வந்த். அவர் பின்னாடி காந்தியை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இப்ப இப்ப நம்ம காந்தியை பத்தி படிக்கல அப்படின்னா இந்த பல்வந்த் சிங் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சாதாரண ஒருத்தர், எங்கிருந்தோ கிளம்பி வந்த ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சேர்ந்து ஒரு காந்தியோட பணியாற்றி தன்னுடைய கருத்துக்களை வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகமா போடும் போது அவர் ஹிந்தியில எழுதினாரு. அதுக்கப்புறமா அவங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நவஜீவன் வெளியிட்டு இருக்காங்க. இதை தேடி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேரை நம்ம சொல்லிட்டே போலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய

0: அடையாளமே தெரியாத வரலாற்றுல எந்த ஒரு அடையாளத்தோடும் குறிப்பிடப்படாத மக்கள் இந்த மாதிரி காந்தியோட உழைச்சு ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்காங்க, பதிவுகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமா எனக்கு வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய எம்பில் ஆய்வுகள் வந்து நான் பெண்ணியத்துல பண்ணேன். அதனால குறிப்பா வரலாற்றுல பெண்கள் இடம் பிடிக்கிற இடம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. அதனால முக்கியமா காந்தியோட பெண்கள் எப்படி இருந்தாங்க, காந்தி போராட்டங்கள்ல பெண்கள் எப்படி நடந்துட்டாங்க, என்ன மாதிரியான பங்கு அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கறத படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடையும் அப்புறம் பிறகு நான் வேற சில புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பிச்சேன்.
1: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியும் பெண்களும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: காந்தியும் பெண்களும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய, அதுவுமே ஒரு விசாலமான ஒரு தலைப்பு தான். அவருடைய போராட்ட முறை என்பது அகிம்சை, நான் வயலன்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் இதோடைய கூறுகள் அவர் எங்கிருந்து எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னா, காந்தி அதை எழுதியிருக்கார். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்துல அவர் பதிவு பண்ணி, காரணம் வந்து இப்ப ஒரு போராட்டம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய உடல் வலிமை, அது வந்து ஒரு ஆணாலதான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தாக்கங்கள் இருந்த ஒரு சமூக அமைப்புல, இல்ல உடல் உறுதியை விட மன உறுதி தான் ரொம்ப முக்கியமானது, மனதுல தீரமும் வீரமும் இருக்கக்கூடிய, மனத அளவுல அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய வன்மை இருக்கிற யாருமே அகிம்சையினுடைய போராட்டத்துல தங்களை ஈடுபடுத்திக்க முடியும் அப்படிங்கறத காமிச்சது வந்து பெண்கள் தான் சொல்லி காந்தியை தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அப்ப சவுத் ஆப்பிரிக்கால சத்தியாகிரகம் நடக்கும்போது, இந்த டிரான்ஸ்வால நோக்கி அவங்க போற அந்த சத்தியாகிரக போர் நடக்கும்பொழுது, அந்த பெண்கள் காட்டிய தீரம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே வரலாறுல படிச்சிருக்கோம், அரசாங்கம் வந்து ஒரு விதி கொண்டு வராங்க, அங்க நடந்த திருமணங்கள் தான் செல்லுபடி ஆகும், மற்ற திருமணங்கள்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற போது, அங்க இருக்கிற இந்திய பெண்களுக்கு மனைவி அப்படிங்கிற நிலையிலிருந்து அவங்க கீழிறக்க வேண்டிய நிலைமை வருது. போது இந்த பெண்கள் இன்னும் பெரிய அளவுல திரண்டு வராங்க, போராட்டத்துக்கு வராங்க. வேறு பிற காரணங்களும் அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கன் அரசாங்கம் நடத்திய அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டமாகவும் இருந்தது. அத்த பெண்கள் காட்டிய வீரத்தை வந்து காந்தி போற்றி எழுதியிருக்கிறார். முக்கியமாக சிலையாடி வலிமை, சிலையாடி வலிமை பற்றி காந்தியே தன்னுடைய வார்த்தைகளால் எழுதியிருக்கிற பகுதிகளை படிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வரலாறுல பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமான இடம் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். 17 வயதான அந்த சிலையாடி வலிமை நாட்டுக்காக அவங்க வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அவங்க சிறையில வந்து அவங்களுடைய உடல்நிலை வந்து மிக மோசமாக சுட்டு போகிறது, சில கடினமான உழைப்பு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்கப்புறம் சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது காந்தி போய் அவரை பாக்குறாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம், சின்ன பொண்ணு 17 வயசு 17 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து சிறையில போய் இப்படி துன்பப்படணுமே அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை அவர் பதிவு செய்யும் போது, வலிமை சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, தாய்நாட்டுக்காக என்னோட உயிரியை கொடுக்கணும் இருந்தா கூட நான் இன்னமும் கூட சிறை போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ரொம்ப நெகிழ்ந்து போய் அதை வந்து காந்தி எழுதியிருக்காரு. ஆனா அதே மாதிரி அவங்க சில நாட்கள்லயே அந்த நோய்வாயப்பட்டு அதுல இருந்து நீள முடியாம அவங்க இறந்து போறாங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சு தேடி பாத்தீங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை காந்தியினுடைய போராட்ட வழிமுறைகளோட பிணி பணிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் வந்து ரெண்டு வகையா பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த விடுதலை போராட்டம் சார்ந்த வீதியில இறங்கி போராடின போராட்டங்களில் பெண்கள் எப்படி பங்கு கொண்டாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம். அப்புறம் காந்தியினுடைய நிர்மாண திட்ட பணிகள்ல பெண்கள் பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியா இருந்த போது இந்த சமூகத்திற்காக பல்வேறு விஷயங்கள்ல உழைக்க வேண்டிய தேவை இருந்த போது, அதுல எல்லாம் முழு மூச்சாக பெண்கள் தங்களை வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பகுதி, இன்னும் அதிகமாக எழுதப்படாத ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்லயுமே வந்து அது பெரிய அளவுல எழுதப்படல, ஆனா அதுல எவ்வளவு தூரம் எழுத முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய உரைகள் மூலமாக அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை நான் வந்து அங்கங்க முறைகளை தொட்டு காமிச்சிருக்கோம். அப்புறம் நிறைய பெண்களுடைய சுயசரிதிகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காந்தியர்

0: இருக்காங்க, கமலா தேவி சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவங்க. நான் தொடர்ந்து வரக்கூடியதுல அவங்களை பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில காந்தியம் குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காந்தியத்தால் வந்த பல பெண்கள் இருப்பாங்க, அதில் உங்களின் மனம் கவர்ந்த பெண்கள் குறித்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமே.
0: அந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் வந்து காந்திய போராட்டங்கள்ல வந்து பங்கு கொண்டிருக்காங்க. ஒரு சிலருடைய பெயர்கள் தான், அதாவது ஒரு ஒரு ரீசனுக்காகவே நம்ம எடுக்கலாம். அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல ஒவ்வொரு மாகாணத்தில இருந்தும் பல நூறு பெண்கள் வந்திருக்காங்க. ப்ராமினா தெரியக்கூடியவங்க வெகு குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கு. ஆனால் அந்த தேதியில பாத்தீங்கன்னா காந்தி வந்து எல்லா சத்தியாகிரகிகளுமே வந்து டைரி எழுதணும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி எழுதவும் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பெண் சத்தியாகிரகிகள் டைரிகள் எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க மொழியில எழுதியிருப்பாங்களா, படிக்க தெரிஞ்சவங்க எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா உள்ள இருந்தவங்க சொல்லி சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அபரிமிதமான ஆவணம் வந்து நமக்கு கிடைக்கல. அந்த ஆவணங்கள் எல்லாம் உண்மையாவே கிடைச்சிருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சத்து வச்சே நம்ம ஒரு பிக்சரை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கு. உண்மையாவே அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. ஒரு கை குழந்தையோட ஜெயிலுக்கு போயிருக்காங்க, திருமணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போயிருக்கா, கர்ப்பிணியா இருந்தவங்க போயிருக்காங்க, அங்க கொட்டடியில அடிக்கிற மாதிரி ஒரு பெண்களுக்கான தனியான சிறைகள்லாம் இருந்திருக்கு. பாம்பேல ஆர்தர் ரோட்ல இருந்திருக்கு, இங்க வேலூர்ல தனியான சிறைகள் இருந்திருக்கு. தனியான இதுல வந்து அவங்க எப்படி அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. சோ அதெல்லாம் தேடி எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எழுதப்படாத பெண்களுடைய வரலாறு எழுதப்படலாம் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் காந்தியர்கள்ல வந்து ஏராளமான பேர் ஏராளமான முக்கியமான பணிகளை வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது பல்வேறு துறைகள் சார்ந்து, குறிப்பா வந்து கல்வியில பாத்தீங்கன்னா காந்தி வந்து வாரதா கல்வி திட்டம் ஒண்ணு நடத்திட்டு இருந்தார். அது வந்து ஆதார கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நய கல்வி அப்படிங்கிற பேர்ல. அதுக்கு ஆஷா தேவி அரியநாயகம், அவங்க வந்து பெங்கால்ல இருந்து வந்தவங்க, அரியநாயகம் ஸ்ரீலங்கால இருந்து வந்தவர். அவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செஞ்சுட்டவங்க, அங்கேயே இருந்து வாரதா கல்வி திட்டத்துக்காக நிறைய வேலை பார்த்திருக்காங்க. அவங்க அவங்க புத்தகங்களும் எழுதியிருக்காங்க, ஆஷா தேவி அரியநாயகம். அதே போல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காந்தி கிராமம், முக்கியமான இந்த காந்தி கிராமம் திட்டத்தை உருவாக்கின அவங்க வந்து முக்கியமானவங்க. காந்தி கிராம பல்கலைக்கழகம் உருவாக காரணமாக இருந்த டாக்டர் சௌந்தரம் ராமச்சந்திரன், இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் சௌந்தரம் ராமச்சந்திரனுடைய மாணவியாக இருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு காந்தியரை நம்ம இன்னும் தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், அவங்க ஒரு காந்தியர். சௌந்தரம் ராமச்சந்திரன் அவர்களுடைய வளர்ப்பு அவங்க அவங்க பாத்தீங்கன்னா நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய முக்கியமான பணியிலையும், முன்னாடி இறால் பண்ணைகள் வந்து எப்படி நன்னீர்களை வந்து கேடுபடுத்தது அப்படின்னும் போது அதுக்கான போராட்டங்களையும் தன்னுடைய கணவர் ஜெகநாதனோடு சேர்ந்து முன்னெடுத்தவங்க. டாக்டர் சௌந்தரம் ராமச்சந்திரனுடைய பணி ரொம்ப முக்கியமான பணி. காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாக்டர், அவங்க முக்கியமா பெண்களுடைய நலம் சார்ந்த நிறைய பணிகளை செஞ்சாங்க. 1945 காந்தியினுடைய மனைவி கஸ்தூரிபா அவர்கள் காலமாகறாங்க. கஸ்தூரிபா காந்திக்கான ஒரு நினைவு அறக்கட்டளை வந்து துவக்கப்படுகிறது, நினைவு நிதி ஒன்றை ஏற்படுத்துறாங்க. அப்ப அந்த கஸ்தூரிபா நினைவு நிதி ஏற்படுத்தும் போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது பிரிட்டிஷ் மாகாணங்கள்லயும் பிற சமஸ்தானங்கள்லயுமே பெண்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக ஒரு அமைப்பு தொடங்கப்படணும் அப்படிங்கறது காந்தியினுடைய எண்ணமா இருந்திருக்கு. அப்போ அந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள் எல்லா இடத்துல இருந்தும் பெண்களை தலைவர்களாக செயல் தலைவர்களாக போட்டு இந்த கஸ்தூரிபா நினைவு நிதி அறக்கட்டளைங்கிறது செயல்பட ஆரம்பிச்சு. அதுல தமிழ்நாட்டுல முக்கியமான பணியை செஞ்சவங்க அதனுடைய செயல் தலைவரா இருந்தவங்க டாக்டர் சௌந்தரம் ராமச்சந்திரன் வந்து அவங்க வந்து கிராம சேவிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய புத்தகங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராம சேவிகாக்களை அவங்க எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு வரலாறு அது. கிராம சேவிகளை வந்து அதாவது ஒரு 8வது வரைக்கும் படிச்சவங்க, அல்லது வந்து ஓரளவுக்கு படிப்படிய இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு குழுவா ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கான சில நிதிகளை கொடுத்து அவங்களே சமச்சுதா பண்ணும் கதர் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை வச்சுட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு மிட் வைஃபா இருக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா விடுதலை நடந்த பிறகு பெரிய அளவில் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமாகவே அது முன்னெடுக்கப்பட்டது. இப்படி இந்த கிராம சேவிக்கா பயிற்சி அளித்து செவிலியர்களாக உருவாக்கி பிறகு அவர்களுக்கு பணி வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான பணியை சௌந்தரம் ராமச்சந்திரன் செஞ்சாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு பணி, ஆனா அது அதிகமாக வந்து இன்னமும் ஆவணப்படுத்தப்படல அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பெண் காந்தியர் யாரு அப்படின்னா கமலா தேவி சட்டோபாத்யாயா. இன்னைக்கு நம்ம கைவினை கலைஞர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு உலக அரங்குல இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய கைவினை பொருளுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவமும் இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்கான முன்னேற்பாடான மிகப்பெரிய பணியை செஞ்சவங்க கமலா தேவி சட்டோபாத்யாயா.
1: அம்மா, இவ்வளவு நேரமா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் நிதானமாகவும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்துல

0: தகவல்கள் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்வில் பங்கேற்றதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிமா.
1: இது போல பல விஷயங்களை, பல தகவல்களை, இன்னும் வெளியில வராத ஏராளமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பேச முடியும். காந்தியும் பெண்களும் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் போதாது. ஆனால் குடும்பம் வரைக்கும் ஒரு சில நல்ல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோட பகிர்ந்துட்டேன் அப்படின்னு நம்புறேன். வாய்ப்பளித்த புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கும் மிக அழகான கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் நன்றி.
0: நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் ஒரு சிறந்த ஆளுமையோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.
2: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிர் ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா மற்றும் எம் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

மலர்ந்தாடும் இன்பச்சோலை, மனமகிழும் பொன்னான வேலை. காலத்தேவென்ற கானங்களில் வரும் பாடல். எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் அன்னையின் ஆணை திரைப்படத்திலிருந்து.

கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்தே காதல் தரவில்லையா? ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி. சுசீலா குரலில். பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து.

0: நெஸ்பிரோ திருச்சி.
1: ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல். ஆர் சுதர்சனம் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம்.

நேரம் 2:30 எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி சுசிலா மற்றும் எம் எல் ஸ்ரீகாந்த் குரலில். உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலா பாடிய பாடல், இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

மனம் என்னும் மாளிகை திறந்திருக்க, மையிட்ட கண்கள் சிவந்திருக்க, இருகரம் நீட்டி திருமுகம் காட்டி தவழ்ந்து வந்தேன் நான் உன்னிடமே. காலத்தை வென்ற கானங்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், எஸ் ஜானகி குரலில். ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:46. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

சிந்தும் தேன்துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகளோடும். காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேரம் 2:55. வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா, வாட வைத்ததும் உண்மை அல்லவா. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருந்து சாப்பிட்டதெல்லாம் சிரிச்சு நமக்கு அத்தனை நல்லதும் பண்றது யாரு? நம்ம குடல் தானே. ஆனா அந்த குடலுக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து குடல் அடைப்பு ஏற்பட்டு அவசர சிகிச்சை பண்ற நிலைமை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆபத்தான அவசர நிலை ஏன் வருது? அப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி தெளிவா சொல்ல நமக்காக டாக்டர் காத்துட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குடல் அடைப்பும் அவசர அறுவை சிகிச்சையும் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் குழந்தை அறுவை சிகிச்சை துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பிருந்தா அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: நேர்களே, குடல் அடைப்பும் அவசர அறுவை சிகிச்சையும் பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275 2300 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், குடல் அடைப்பு அப்படின்னா என்ன, இது எதனால ஏற்படுது?
3: குடல் அடைப்புனா அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும், குடல் நம்ம குடலில் அடைப்பு ஏற்பட்டு நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்துட்டு அந்த அடைப்பு கீழே போகாமல் இருக்கிறது தான் குடல் அடைப்பு. அதனால வந்துட்டு நமக்கு குடல் அடைப்பு ஏற்பட்டு வயிற்று வலி நல்லா வந்துட்டு வயிறு உப்புசமாகும். ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க அந்த பாத்வே ஃபுல்லாக வந்துட்டு பெருசாகிடும். அதாவது அது இன்டெஸ்டினல் டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குடல் வந்துட்டு பெருசாகிடும். பெருசாகிறதுனால நம்மளோட வயிறும் வீக்கமாயிடும். வீக்கமாகி அந்த முன்னோக்கி அந்த உணவுலாம் வந்துட்டு வர்றதுனால நம்மளுக்கு வாந்தி மாதிரியும் வரும். இதுதான் குடல் அடைப்பு அப்படின்றத சொல்லுவாங்க.
1: இதில் வந்து முழுமையான குடல் அடைப்பு, பகுதி அளவு குடல் அடைப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்?
3: முழுமையான குடல் அடைப்புனா அந்த குடல் தாண்டி எந்த சாப்பாடுமே போக முடியாது. அதாவது ஃபுல்லாகவே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு,

0: உள்ள கம்ப்ளீட்டாக அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா முழுமையான குடல் அடைப்பு. ஒரு ஒரு ஒரு பாதி தான் அடைச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடல் அசைவு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவு தண்ணி எல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு போகும். அது வந்து இன்னும் முழுமையான அடைப்புக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் வந்துட்டு பாதி அடைப்பு. அது வழியாக சாப்பாடு தண்ணி எல்லாம் போச்சுன்னா அது வந்து பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. எதுவுமே போகாமல் ஃபுல்லாக அடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த குடல் அடைப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன?
0: குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கு ஒன்று அந்த நம்மளோட குடல் பாதையில் ஏதாவது அடைப்பு ஏற்படுறது, இன்னொன்று நம்ம குடல்லே வந்துட்டு ஏதாவது வந்துட்டு அந்த அசைவு கொடுக்க, நம்ம முன்னாடி சொன்னல அந்த அசைவு கொடுத்தா தான் வந்துட்டு உணவு சாப்பாடு அப்புறம் வந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் கீழே போகும். அந்த அசைவு கொடுக்கறதுக்கு தேவையானது சில வந்துட்டு அந்த உப்பு சத்து, அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவாங்க, பொட்டாசியம், அதெல்லாம் தேவைப்படும். அந்த பொட்டாசியம் சத்துலாம் கம்மியாச்சு அப்படின்னாலும் அந்த குடல் அடைப்பு வரும். இப்போ வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த குடல் அடைப்பு வந்துட்டு மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது அடைப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து குடல் அடைப்பாயிடும். அந்த மாதிரி மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் எதெல்லாம் காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு குடலில் வந்து குடல் இறக்கம் வருது இல்லை, ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. அந்த குடல் வந்துட்டு ஒரு ரிங் வழியாக உள்ளார போ வெளியில் வரும், வெளியில் வந்து நல்லா குடல் சுத்திக்கிச்சு அப்படின்னா அது ஒரு அடைப்பு வரும். அப்புறம் நம்ம குடல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு ரொம்ப ஃபைபர் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி ஃபைபர் இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா அது கல் மாதிரி ஆகிடும். நம்மளோட மோஷன்லாம் அந்த கல் மாதிரி ஆகி அது ஒரு அடைப்பு ஏற்படுத்தலாம். அப்புறம் வந்து சில நேரத்தில் குடலே வந்துட்டு வீக்கம் அடைஞ்சு அது வந்துட்டு நம்ம அசைவு கொடுக்காமல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு சில பேர் அந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அப்படிலாம் வந்துட்டு அந்த நம்மளோட முடி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒத்துக்காத ஏதாவது சாப்பிடுவாங்க, அதெல்லாம் போய் நல்லா அடைச்சிக்கிட்டு அது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணலாம். அதனால் இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் அதாவது குடல் அடைப்புக்கு நிறைய காரணம் இருக்குது. அது இதுதான் அப்படின்றது கரெக்டாக சொல்ல முடியாது. சில நேரத்துக்கு இந்த சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரா ஏரியா கிரியேட் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம கிழிச்சோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளாரையும் தானே கிழிச்சிருப்போம், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரா ஏரியா கிரியேட் ஆகி நம்மளோட குடல்லாம் போய் அசைவு கொடுக்கும்போது அந்த ரா ஏரியாவில் ஒட்டிக்கும். அந்த ஒட்டுறதுனால குடல் அசைவு ரொம்ப ஏற்படாது. அப்படி ஏற்படாமல் அந்த இடத்துல ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு அப்படின்னா வந்து அதுவும் வந்துட்டு அந்த குடல் அடைப்பு காஸ் பண்ணும். ஸோ இந்த குடல் அடைப்புக்கு ஒரு காரணம் இல்லை, நிறைய காரணம் இருக்குது.
1: ஓகே, இப்போ காரணம் சொல்லிட்டீங்க, அதோட அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்?
0: அறிகுறிகள்னால் வந்துட்டு இப்போ குடல் அடைப்பு வருது, குடல் அடைப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட உணவுப் பொருட்கள்லாம் கீழே போகாது. கீழே போனால் தான் வந்துட்டு மோஷனாக வெளியில் வர முடியும். இப்போ கீழே போகாதனால நம்ம சாப்பிட சாப்பிட சில பேருக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட சாப்பிட வந்துட்டு அந்த அந்த வயிறு வலி வர வரைக்கும் அவங்க சாப்பிட்றத நிறுத்த மாட்டாங்க. நம்ம மோஷன் போகாமல் இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க, வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மேலே மேலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குடல் அடைப்பு இருக்கிறதுனால ஃபுல்லாக முன்னாடி குடல் அடைப்புக்கு முன்னாடி உள்ள குடல் எல்லாமே வந்துட்டு நல்லா வீங்கிடும். ஸோ வீங்கி அந்த குடல்லாம் அந்த உணவுப் பொருட்கள்லாம் ஸ்டேசஸ் ஆகிடும். ஸ்டேசஸ்னால் வந்துட்டு தங்கிடும் அப்படியே ஃபுல்லாக. தங்குறதுனால என்ன ஆகும்னா வயிறு வலி ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒரு அளவுக்கு மேலே நம்மளுக்கு குடல் வந்து ஸ்ட்ரெச் ஆக முடியல அப்படின்னும் போது வயிறு வலி ஆரம்பிக்கும். அது வந்துட்டு வயிறு வலி ஆரம்பித்து அது வந்துட்டு நல்லா வயிறு பெருசாகும், அப்டமன் டிஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, வயிறு வந்து உப்புசமாகிறதுன்னு சொல்லுவாங்க, பலூன் மாதிரி வீங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிறு வந்து உபசமாகும், அப்புறம் வந்து அந்த உபசம் ஆகிறதுனால அந்த இடத்துல தேங்கி இருக்கிறதுனால மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்படி மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் போது வாந்தி மாதிரி வரும். அந்த வர வாந்தி வந்து ஃபீக்கல் மேட்டர், அதாவது நம்மளோட மோஷன் மாதிரி வந்து ஸ்மெல் அடிச்சு வரும். ஏன்னா ரொம்ப நாள் தங்கி இருக்குல்ல அந்த இடத்துல, அது தங்கி வெளியில வாய் வழியா வர்றதுனால மோஷன் மாதிரி ஸ்மெல் அடிக்கும். மோஷன் கலர்லயும் சில நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ நாள்பட்ட மலச்சிக்கல் கூட அந்த குடல் அடைப்பா இருக்க வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பா, நாள்பட்ட மலச்சிக்கல்ன்றது சில பேர் வந்துட்டு அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஓல்ட் ஏஜ் பேஷன்ஸ் இருக்காங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்கல்ல, ரொம்ப வயசானவங்களால நடக்க முடியாது. நம்ம வந்துட்டு நடந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நம்மளோட குடல் வந்து அசைவு கொடுக்கும். நம்மளோட குடல் அசைவு கொடுக்க கொடுக்க தான் கீழே வந்து சாப்பாடு பொருள்லாம் இறங்கும், நம்மளுக்கு மோஷன் வரும். ஸோ இப்போ இந்த ரொம்ப பெட்ரிடன் பேஷண்ட்ஸு, ஓல்ட் ஏஜ் பீப்புள் அவங்களாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களாம் ரொம்ப நடக்க மாட்டாங்க, பெட்ரிடனாக இருப்பாங்க. சைக்காட்ரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து கண்ணதை வாயில் எடுத்து போடுவாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, அதெல்லாம் குடல் அடைப்பு ஏற்படுத்தலாம். ஓல்டேஜ் பீப்புளாக நடக்காமல் இருக்கிறதுனால அது குடல் அசைவு கொடுக்காது. ஸோ அந்த அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே அந்த இடத்துல போய் தங்கிட்டு கொஞ்ச நாள் அது இறுக்கமாகி நல்லா கல் மாதிரி ஆகிடும், அந்த நம்மளோட மோஷன் வந்து கல் மாதிரி ஆகிடும், அது வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கும், அடைச்சிட்டு அது வந்துட்டு மேலே வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகி அதுவும் குடல் அடைப்புக்கு ஏற்படுத்துறதுக்கு இது இருக்குது.

0: வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், வேற யார் யாருக்கெல்லாம் குடல் அடைப்பு வருவதற்கான ஆபத்து அதிகமாக இருக்கு?
0: குடல் அடைப்பு வர்றதுக்கு ஆபத்தான ஓல்டேஜ் பீப்புளில், சைக்காட்ரிக் பீப்புளில், முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ரெண்டு மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த குடலில் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கும், குடலோட குடல் ஒட்டிக்கும், ஒட்டிக்கிறதுனால அந்த குடல் அசைவு இருக்காது. அதனால் வந்துட்டு அந்த மோஷன்லாம் வந்துட்டு வெளில போகாமல் ஃபுல்லாக வந்து ஸ்டேசிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குடல் வந்து சுத்திக்கும் சில பேருக்கு, அதாவது மால் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த குடல் வந்து ஒரு இடத்துல இருக்கணும், அது இருக்காம ரொம்ப ஃப்ளோட்டிங்காக இருந்துச்சு குடல் அப்படின்னா வந்துட்டு அது தானாக வந்துட்டு சில நேரத்தில் சுத்திக்கும், வால்வுலஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அப்படி சுத்திக்கிச்சுனாலும் குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கு இது இருக்கு. இந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு மோஸ்டாக குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ சக்கரை நோயாளிகளுக்கு வந்து சில டைம் மோஷன் போகிறது கஷ்டமா இருக்கு, இது வந்து குடல் அடைப்பா இருக்க காரணமா இருக்குமா?
0: சக்கரை நோயாளிகளுக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்ஆக்டிவிட்டியா இருக்கிறவங்களுக்கு சில மெடிசன்ஸ், அதாவது நம்ம ஓபியாய்ட்ஸ் சொல்லுவோம், இந்த சைக்காட்டிக் மெடிசன் சாப்பிட்றவங்க, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்மளோட குடலோட மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணும். ஓகே, அந்த மாதிரி மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்றதுனால சில பேருக்கு அந்த குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்மளோட உடம்புல பொட்டாசியம் சத்து கம்மியா இருக்கு அப்படின்னாலும் குடல் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா, நான் நெல்லிக்கு பாம், என் பேர் ராஜேந்திரன், நெல்லிக்கு
1: பேசுறேன்.
2: வணக்கம் மேடம்.
0: ஹலோ,
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: என் மனைவிக்கு பிபி சுகர் அடிக்கடி மயக்கம் வருது, வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, ஆனா வாமிட் வரல, ஆனா மயக்கமா இருக்குன்னாங்க. ஆனா வந்து பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணக்குள்ள அதெல்லாம் கரெக்டா இருக்குது, அது ஏன் அடிக்கடி அந்த மாதிரி வாமிட் வருது மயக்கம் வருது தெரியல, அது இதனால இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
0: மயக்கம் வருது, வாந்தி வருது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பிபி சுகராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் காரணம்னு கரெக்டாக சொல்ல முடியாது. சில நேரத்தில் கழுத்து எலும்பு தேஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி மயக்கம் வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி காது பிரச்சனை இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மயக்கம் வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்துட்டு பிபி சுகர்னு மட்டும் சொல்ல முடியாது, அதெல்லாம் செக் பண்ணும் சார்.
2: கழுத்து செக் பண்ணணும்.
0: ஆமாம், கழுத்து எலும்பு தேஞ்சிருக்கா, காது செக் பண்ணணும், கண்ணும் செக் பண்ணணும்.
1: மருத்துவ பரிசோதனைகள்
0: குடல் அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் எக்ஸ்ரேவே போதும். ஓகேங்களா, வயிறுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், போனோடனே எக்ஸ்ரே வந்துட்டு ஒரு என்ன ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, போனோடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த குடலில் அடைப்பு இருக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப கரெக்டான டெஃபினேட்டிவான ஒரு கண்டிப்பாக என்ன அடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா சீட்டு எடுத்து பார்க்கலாம். நம்ம ஸ்கேன் பண்ணாலும் தெரிஞ்சிடும், அதாவது சாதாரணமான யூஎஸ்ஜி பண்ணாலும் சரி தெரிஞ்சிடும், ஆனால் குடல் அடைப்பு இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். சீட்டு எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு எதனால் அடைப்பு இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் சொன்ன மாதிரி இந்த பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதனால் வந்துட்டு இருக்கான்றதை பார்க்கறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், எப்போ குடல் அடைப்பு வந்து ஒரு மருத்துவ அவசர நிலையாக மாறிது?
0: குடல் அடைப்பு எப்போ மருத்துவ அவசர நிலையாக மாறுது அப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு இந்த குடல் அடைச்சி வாந்திருக்கிறாங்கல்ல, அதனால் அந்த வாந்தி எடுக்க எடுக்க அந்த உப்பு சத்து இன்னும் குறையும். ஸோ திருப்பி வந்துட்டு அது ஒரு சைக்கிள் மாதிரி, உப்பு சத்து இல்லாமல் வந்துட்டு நிற்கி அந்த குடல் வந்துட்டு அடைப்பு ஏற்படுது. இப்போ உப்பு சத்து இல்லாமல் அவங்க வாந்தி எடுத்து எடுத்து அந்த உப்பு சத்து திருப்பி போயிடும். ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய வாந்தி எடுத்து அப்புறம் மோஷன் போகாமல் வயிறு உபசமாகி அப்புறம் அந்த குடல் அடைச்சி முன்னாடி இருக்க குடல்லாம் வீங்கி சில நேரத்தில் பெர்ஃபரேட் ஆகிடும். பெர்ஃபரேட்னா ஓட்டை விழுந்துடும், ஓட்டை விழுந்து ஃபுல்லாக நம்மளோட அப்டமன் ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகிடும், அதனால் வந்து செப்டிக் ஆகிடுவாங்க, செப்சிஸ் வந்துடும், நிறைய பாக்டீரியல் ஓவர் க்ரோத் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய நிலைமை கூட இருக்குது. அதனால் ஒரு நாலு நாள் மோஷன் போகலை, வயிறு உபசமாகுது, வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்கனாலே உடனே காட்டிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ குடல் அடைப்புக்கு ஆரம்பகட்ட மருத்துவ சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன?
0: குடல் அடைப்பு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, சப் அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இப்போ அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு காத்து கூட பிரியல, மோஷனும் போகலை, அதெல்லாம் வச்சு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன், அப்டமன் டிஸ்டென்ஷன் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. சப் அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன்னா பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போயிருப்பாங்க, ஒரு 4 நாள் திருப்பி போயிருக்க மாட்டாங்க, திருப்பி மோஷன் போவாங்க அந்த மாதிரி. அது முன்னாடி சொன்ன மாதிரி பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கொஞ்சம் போகுது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் போகுது கொஞ்சம் இல்லை அப்படி இருக்கும்போது

0: சப் அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சப் அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து மருந்து மாத்திரலாம் இது எதனால் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த உப்பு சத்துலாம் கம்மியாக இருக்குது அதனால தான் ஆகுதா இல்லை வேற எதுலேயாவது ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் சப் அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு. இதே அக்யூட் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதுல இதே இல்லை ஒன்றுமே இல்லை. நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துட்டு அந்த அப்ஸ்ட்ரக்ஷனோட காரணத்தை நம்ம வந்துட்டு உணர்ந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடணும்.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அடைப்பு தோன்றிச்சு. ஓகே, அடைப்பு குடல் அடைப்பு அறுவை சிகிச்சையின் முக்கிய நோக்கம் என்ன டாக்டர்? குடல் அடைப்போட சிகிச்சையோட முக்கிய நோக்கம் என்ன?
0: நோக்கம்னா வந்துட்டு இப்போ நம்மளோட நோக்கமே வந்துட்டு குடல் அடைப்பு ஏற்படாமல் நம்மளோட மோஷன் போகிறது தான். குடல் அடைப்பு நோக்கம்ன்றது ஒன்றும் பெருசாக கிடையாது. இது வந்துட்டு இப்போ குடல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக அப்டமன் டிஸ்டென்ஷன் ஆகும், அது ஏற்படாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போது லேப்ரோஸ்கோப்பி முறையில் குடல் அடைப்பு அறுவை சிகிச்சை வந்து செய்ய முடியுமா?
0: கண்டிப்பாக முடியும். இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரா ஏரியா ஆப்ரேஷன் பண்ணோம், ஒரு ரா ஏரியா கிரியேட் ஆகிருக்கு, இல்லை குடலோட குடல் ஒட்டியிருக்கு, அப்படிலான்னா நம்மளுக்கு எதனால ஆப்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக தெரியாது நமக்கு. இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டி லேப்னு சொல்லுவாங்க, அதாவது டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பி. நம்மளுக்கு என்னன்னே தெரிலனா ஒரு கேமரா போட்டு எதனால் அடைப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ சில நேரத்தில் இந்த கேமரா போட்டு பார்க்கும்போது இந்த குடல் வந்து அந்த ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட நம்ம கிழிச்சு வயிறு கிழிச்சு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம், இப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும் போது அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா வந்துட்டு சில நேரத்தில் குடல் அடைப்பு ஏற்படும். இப்போ நம்ம கேமரா போடுறோம், உள்ளார கேமரா போட்டு குடல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், இப்போ குடல் ஒன்னோட ஒன்று ஒட்டிருக்கு, இல்லை அந்த ஸ்கார் டிஷ்யூவில் போய் அந்த குடல் ஒட்டிருக்கு, அதனால தான் ஆப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்னா சிம்பிளாக அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டிருக்கிற குடல் எடுத்து விட்டுறலாம், இல்லைனா அந்த ஸ்கார் டிஷ்யூவில் இருக்கிற அந்த ஒட்டிட்டு இருக்க பவல் அதையும் வந்து எடுத்து விட்டுறலாம். சில நேரத்தில் வந்து குடல் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், வால்வ்லெஸ்ன்னு சொன்னேன், அப்போ வந்துட்டு குடல் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த குடல் சுற்றிட்டு இருக்க அந்த குடல் வந்துட்டு வயபிளாக இருக்கா, அதாவது அழுகி போகாமல் இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த குடலை ஒன்று டீ ரொட்டேட் பண்ணி விட்டுருவோம், ரொட்டேட் ஆகாமல் டீ ரொட்டேட் பண்ணி விட்டுருவோம், இல்லைனா வந்துட்டு அது அழுகி இருந்தது அப்படின்னா கட் பண்ணிட்டு ஒன்றா தேய்ச்சி விட்டுருவோம்.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ பொதுவை 102.8.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேரம் 3:20. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: சார்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: மேம். ஓகே சார், மேம் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
1: கண்டிப்பா. இந்த குடற்புழு, அதாவது சொல்லுவாங்க இந்த வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குடற்புழு வந்து குடல்ல வந்தது அதை டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு, அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து, குடல்ல சில பேருக்கு இந்த பெப்டிக் அல்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும், அந்த பெப்டிக் அல்சர் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன, அதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள் என்ன, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் மேம்.
0: ஓகே சார், நன்றி சார்.
1: ஆ நன்றி.
0: அதாவது குடல் புழுக்கான நவீன சிகிச்சை முறை என்ன, அடுத்தது பெப்டிக் அதோட நவீன சிகிச்சை முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு.
2: குடல் புழுக்கள் வந்துட்டு நம்மளோட சாப்பிட்ற ரா மீட், அதாவது ஒழுங்காக சமைக்காத மீட்டு, இல்லை கால் வழியாக வந்துட்டு குடல் புழுக்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து சில நேரத்தில் இந்த டேப் ஓம்னு சொல்லுவாங்க, சில புழுக்கள்லாம் நிறையா வந்து அது நல்லா சுற்றிக்கிட்டு அதுவும் வந்து இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்துட்டு அந்த பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆல்பண்டசோல் மாத்திரை, அந்த ஆல்பண்டசோல் மாத்திரையே போட்டு கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைனா ஆல்பண்டசோல் மாத்திரைன்றது ஒரு வேளை போடுற மாத்திரை, இல்லைனா வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரைலாமும் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஆன்டி பாரசிட்டிக் மாத்திரை வந்துட்டு போட்டால் வந்துட்டு அது கொஞ்சம் எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா. இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா வந்து, அவங்க பெப்டிக் அல்சர் டிசீஸ், பெப்டிக் அல்சர் டிசீஸ் எதனால் வருது அப்படின்னா வந்துட்டு நான் சில, அதாவது ஆண்கள்னு சொல்ல முடியாது, அந்த அல்கோஹாலிக்ஸ்க்கு நிறையா வரும். அதுக்கப்புறம் ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வரலாம். சில பேருக்கு வந்துட்டு அந்த இன்டெஸ்டின், அதாவது நம்மளோட உணவு குழாய்க்கும் உணவு பைக்கும் நடுவில் ஒரு ஸ்பிங்டர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்பிங்டர் ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு மேலே எகுத்துக்கிட்டு வரும். அப்படி எகுத்து வர்றதுனால வந்துட்டு கீழேருந்து அந்த ஆசிட்ஸ்லாம் வந்து மேலே வரும், அதனாலையும் பெப்டிக் அல்சர் டிசீஸ் வரும். அப்புறம் ஹெச் பைலோரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹெச் பைலோரின்றது வந்து ஒரு, அதுவும் ஒரு வந்துட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். அது வந்துட்டு அந்த ஹெச் பைலோரின்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வயிறில் பெப்டிக் அல்சர் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹெச் பைலோரினால் வர்றது பெப்டிக் அல்சர் டிசீஸ் வந்து ஸ்டொமக் கேன்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெச் பைலோரின் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு எண்டோஸ்கோபி போடுறோம், ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு கார்ட் டெஸ்ட் இருக்குது, ராபிட் யூரியஸ் டெஸ்ட் இருக்குது. அது வந்துட்டு நம்ம அந்த நம்மளோட கேஸ்ட்ரிக், அதாவது நம்மளோட உணவு பையில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பயாப்சி எடுத்து அந்த டெஸ்ட், அந்த கார்ட் டெஸ்ட்ல வச்சோம் அப்படின்னா வந்து உடனே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஹெச் பைலோரினால தான் இந்த பெப்டிக் அல்சர் டிசீஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பெப்டிக் அல்சர் டிசீஸ் வந்துட்டு ஸ்டொமக் கேன்சராக மாறாமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஹெச் பைலோரி கிட்னு ஒரு மாத்திரை இருக்கு, அது வந்துட்டு 1 மாதம் இல்லைனா 15 டேஸ்க்கு போடணும். அது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து பரிந்துரைப்போம். இப்போ ரொம்ப

0: ரெக்கரண்ட், அதாவது நம்ம சில பேருக்கு வந்து பெப்டிகல்சர் டிசீஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பேன் மாத்திரை கொடுப்போம், ஒரு ஆன்டிடன் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்தும் அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா வந்துட்டு ஹெச் பாலர் இருக்கான்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹெச் பாலர் கிட் வந்துட்டு யூஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த குடல் அடைப்புக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி எப்போ தேவைப்படுது?
0: குடல் அடைப்புக்கு ஓப்பன் சர்ஜரின்றது வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி லாப்ரோஸ்கோப்பின்னு வந்துட்டு தனித்தனியாக பார்க்க முடியாது. ஓப்பன் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக, அதாவது ரொம்ப உள்ளார வந்து குடல் அடைப்பு ஏற்பட்டு குடல் சேதம் அடைஞ்சிருக்கு, அழுகி போச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குடல் வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கு, லாப்ரோஸ்கோப்பி போட்டு நம்ம பார்த்துட்டு நம்மளால் அதை ரொம்ப பிரிக்க முடியல, அப்படி பிரிக்கும் போது ரொம்ப குடல் வந்துட்டு சேதம் அடையுது அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஒரு எக்ஸ்டென்சிவாக நிறையா வந்துட்டு அந்த குடல் வந்து கேங்க்ரீன் ஆகிடுச்சு, அதாவது அழுகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த குடல் அழுகின குடலை வந்துட்டு நீக்கிட்டு ஒன்னா தைக்கணும், இல்லைனா வந்துட்டு அந்த குடலை வந்து மலக்குடலாக வெளியில் வைக்கணும். இதுதான் ஆப்ரேஷன். இப்போ அது வந்துட்டு நம்ம லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணுறதுல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதனால ஒரு அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது, அதனால ஓப்பன் சர்ஜரியாக பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். என்ன எஃப்எம் ரெயின்போ 102.8.

மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:37. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குடல் அடைப்பும் அவசர அறுவை சிகிச்சையும் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் குழந்தை அறுவை சிகிச்சை துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பிருந்தா அவர்கள். டாக்டர், அடுத்த கேள்வி, இப்போ இந்த குடல் அழுகல், குடல்ல துளை ஏற்பட்டா அது என்ன மாதிரி ஆபத்தை வந்து ஏற்படுத்தும்?
4: இந்த அடைப்பு ஏற்படுறதுனால குடல் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆகும், மேலே அடைப்புக்கு ப்ராக்சிமலாக முன்னாடி அந்த ஸ்ட்ரெச் ஆகி ஆகி ஒரு இதுக்கு மேலே அதால் ஸ்ட்ரெச் ஆக முடியல அப்படின்னா வந்துட்டு துளை வந்துடும், பர்ஃபரேஷன் ஆகிடும். பர்ஃபரேஷன் ஆகி நம்மளோட அந்த பல நாள் பட்ட அந்த குடல் அடைப்புனாலே இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸு, அதனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உள்ளார இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக உடம்பு அது வயிறு ஃபுல்லாக பெரிட்டோனியம் ஃபுல்லாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் கண்டாமினேஷன் ஆகிடும். ஸோ வயிறு ஃபுல்லாக கண்டாமினேஷன் ஆகி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸ்லாமும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த குடல் அழுகிறது எதனால் வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம குடல் அடைப்பு ஏற்பட்டு அதே தான் குடல் ஸ்ட்ரெச் ஆகி அந்த பிளட் சப்ளை, குடலுக்கு போகிற பிளட் சப்ளை அதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகிடும். அதனாலேயும் இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன் அதில் இங்கே வர்றது வந்துட்டு அந்த பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த குழாய், அந்த குழாயிலையும் வந்துட்டு நிறைய இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி குடல் அடைப்பு ஏற்பட்ட இடத்துல வந்துட்டு குடல் அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ குடல் அழுகுச்சு அப்படின்னா வந்துட்டு அதுல நிறைய வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான், ஒரு இடத்துல வந்து ஒரு அழுகல் இருக்கு, ஒரு ஆப்பிள் அழுகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நிறைய அந்த ஃபிளைஸ் வரும், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் அதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபிளரிஷ் ஆகும், அதாவது நிறைய வந்துட்டு உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிறதுனால நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதுல கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதனால கூட பர்ஃபரேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வரதுனால நிறைய அந்த செப்டிக் ஆயிடுவாங்க, செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க, அதாவது கூட அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நிறைய மல்டிப்ளை ஆகி நிறைய வரதுனால உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு அந்த இது பரவிடும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பரவி செப்டிக் ஆகிடுவாங்க. அப்படி செப்டிக் ஆகிறதுனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி, அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கம்மியாயிடும், மற்ற ஆர்கன்ஸையும் வந்துட்டு இந்த பாக்டீரியா எல்லாமே வந்துட்டு

0: அழிக்க ஆரம்பிச்சிடும். எம்ஓடிஎஸ் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மற்ற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதில் முக்கியமான ஆர்கன் பார்த்தீங்கன்னா கிட்னி, அப்புறம் கிட்னியெல்லாம் வந்துட்டு பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கிட்னியெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு சிறுநீரும் வந்து கழிக்க முடியாது. ஸோ அதுவும் நிறையா வந்துட்டு டாக்ஸிக் காஸ் பண்ணும். ஸோ நிறையா வந்துட்டு இந்த குடல் அடைப்புனால வந்து நிறையா வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸும் வந்துட்டு சேதமடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு உணவு முறைகளில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் செய்யணும்?
0: உணவு முறைகள் அப்படின்னா வந்து ஹை ஃபைபர் சாப்பிடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சொன்ன மாதிரி ஸ்டூல்ஸ், அதாவது மோஷன் இம்பாக்ஷன் இருக்காது. ஓகேங்களா, நிறைய ஹை ஃபைபர் சாப்பிடணும். குடல் அசைவு கொடுக்கறதுக்கு பொட்டாசியம் இருக்கிற சாப்பாடு நிறையா சாப்பிடணும். தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கலனாலும் வந்துட்டு அந்த மலம்லாம் வந்து சேர்ந்து அந்த இம்பாக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும், ஃபைபர் நிறையா சாப்பிடணும், பொட்டாசியம் சத்து இருக்கிறது நிறையா பண்ணணும், வாக்கிங் போகணும் நிறையா. நம்ம நடக்க நடக்க தான் குடல் அசைவு கொடுக்கும் நிறையா, அதனால் நல்லா நடக்கணும். ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நம்ம லீட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்ம குடலும் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு வாக்கிங் போகிறது, நான் ஃபைபர்லாம் சாப்பிட்டாலே போதும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த அறுவை சிகிச்சை பிறகு வலி ஏற்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது?
0: கண்ட்ரோல்னு பார்த்தா இப்போ அடைப்புனால தான் வந்துட்டு இது வருது, அதை நம்ம ரிலீவ் பண்ணி விட்டுட்டோம், வலி வருது அதை ரிலீவ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதனால தான் வலி அப்படின்னா அந்த வலி வந்துட்டு என்ன ஒரு நாலு நாள் இருக்கும், நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்ரேஷன்றது பெரிய ஆப்ரேஷனாக தான் பண்ணுவோம். நம்ம குடலை கிழிச்சு வயிறை கிழிச்சு அப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதனால அந்த வலி ஒரு நாலு நாள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வலி வந்துட்டு பொறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஊசி போட்டு இல்லை பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அப்படி போட்டாலே ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும் நல்லாவே.
1: அடுத்ததாக ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: பத்தஞ்சேரி.
1: மேம் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: கிட்னியில் ஸ்டோன் வர்றீங்களா?
0: ஆமாம்.
2: அதோடைய சிம்டம் என்னன்னு?
0: உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குங்களா? கிட்னி ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னா வந்து அது என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, பேஷண்ட்ஸ்க்கு கோழிக்கு அப்டமன் பெயின் சொல்லுவாங்க. அந்த அந்த கல் வந்துட்டு எங்கே இருக்குன்றத பொறுத்தும் இருக்குது. இப்போ கிட்னியில் இருக்குன்னா வந்துட்டு 10 mm ஸ்டோன்ஸ், அதாவது 1 cm மேலே ஸ்டோன் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பெயின் காஸ் பண்ணும். இதே அந்த சிறுநீர் போகிற அந்த குழாயில் வந்துட்டு அடைப்பு, அதாவது ஸ்டோன்ஸ்னால அடைப்பு இருக்குது அப்படின்னா அந்த குழாயில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் அடைச்சிக்கிட்டு வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணும். அப்போ வந்து கோழிக்கு அப்டமன் பெயின் சொல்லுவாங்க, அதாவது பிடிச்சி பிடிச்சி வலிக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த வலினால் வந்துட்டு நம்மளுக்கு வாமிட்டும் வரும். ஸோ வலி வாந்தி யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் போகிறதுக்கு சிரமப்படுறோம் அப்படின்னாலே வந்துட்டு மோஸ்ட்டாக கிட்னி ஸ்டோன்ஸாக தான் இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் இந்த கால்சியம், அதாவது இப்போ உங்களுக்கு ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால்சியம் சத்து உள்ள பொருளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதெல்லாம் சாப்பிடலாம். தக்காளின்றது அந்த தக்காளியில் இருக்க விதையை தான் சாப்பிடக்கூடாது, ஆக்சிடைட்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தக்காளியில அந்த விதையோட சாப்பிட வேண்டாம்ன்றது சொல்றோம். புரியல, வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழத்தால கிட்னி ஸ்டோன்ஸ் வராது, நீங்க சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடலாம் மேடம், கண்டிப்பா சாப்பிடலாம்.
1: ஓகே மேம், இப்போ இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு வந்து தையல் போட்ட இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை எப்படி வந்து தடுக்கிறது?
0: இப்போ வந்துட்டு குடல் அடைப்பு இருக்குது, உள்ளார குடல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. நம்ம அப்படி எடுத்து நம்ம கிழித்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அந்த குடல் கேங்க்ரீன் ஏதாவது பழுகிருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வெளியில் போட்டது அந்த கிழிச்சிருக்கோம், வெளியில் கிழிச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல அதாவது சீழ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளாரையும் சீழ் இருந்திருக்கு. ஸோ வெளியில் அந்த ஊண்டு வழியாக வந்து சீழ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், கொஞ்சம் சத்தான ஆகாரமாக சாப்பிட்டுக்கணும், டெய்லி அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா குளிக்கலாமா வேணாமான்றது அவங்களுக்கு பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கும். தண்ணி பட்டால் சீடு பிடிச்சிரும் அப்படின்ட்டு. முன்னாடியே சீடு இருக்கும்போது தண்ணி போட்டால் தான் என்ன ஆகும், தண்ணி போட்டு சுத்தமாக தண்ணி அந்த இடத்துல பட்டு சுத்தமாக சோப் போட்டு கழுவினாலே வந்துட்டு கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ ஒரு ஃபேன்சியாக வந்துட்டு ஆயின்மெண்ட்டு அது இதுன்னு போடுறது

0: சாதாரணமாக ஒரு ரெண்டு நாள் ரெண்டு தடவை மூணு தடவை கழுவி சோப் போட்டு கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டாலே அந்த கிருமி தாக்குதல் அந்த இடத்துல இருக்காது. டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
1: ஓகே மேம். இப்போ அறுவை சிகிச்சை பிறகு வந்து எப்போ வந்து நம்ம வேலையை வந்து திரும்ப நார்மலாக செய்யறதுக்கு மாதிரி பண்ணலாம்?
0: நார்மலாக வந்துட்டு வேலை செய்கிறாங்க, அதாவது இப்போ வீட்டு வேலைனா வந்துட்டு ஒரு ரொம்ப மைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 weeks ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது வீட்டு வேலை பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் தண்ணி தூக்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், வெயிட்லாம் பெருசாக தூக்கக்கூடாது. நார்மல் நடந்துக்கிட்டு போய்கிட்டு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது 2 weeks ஆரம்பிச்சிடலாம். 2 weeks மேலே வந்துட்டு பெருசாக வலி இருக்காது, எதுவுமே இருக்காது. நார்மலாக வந்துட்டு மோஷன்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேலையை 2 weeks ஆரம்பிச்சிடலாம். இதே வந்துட்டு இந்த ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு வெயிட் தூக்குறது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 months மேலே படிப்படியாக பண்ணிக்கலாம். ஆனாலும் வந்துட்டு நம்ம தையல் போட்ட இடத்துல வந்துட்டு ஹெர்னியா மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இட தூக்காமல் இருக்கிறது நல்லது. சில நேரத்தில் வந்துட்டு நம்ம இட தூக்கி அந்த வயிற்று பகுதியில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம். இப்போ அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் குடல் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்?
0: கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம குடல் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கு, இல்லை குடல் வந்துட்டு நான் அந்த ஸ்கார் டிஷ்யூவில் போய் ஒட்டியிருக்கு. நம்ம இப்போவும் நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஆப்ரேஷன் அதுவும் ஒரு ரா ஏரியாவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி வந்துட்டு அதே ரா ஏரியாவில் போய் அந்த குடல் ஒட்டுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் திருப்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தான். நான் அதுக்கு நம்ம அது வந்துட்டு அந்த ரா ஏரியாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு அடுத்ததாக வரும்போது வந்துட்டு அதோட அறிகுறிகள்லாம் முன்னாடி தெரிஞ்சு ஏற்படும் கண்டிப்பா. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி வால்வ்லெஸ், அதாவது குடல் சுருத்திக்கும், சுருட்டிக்கிட்டு அது குடல் வந்துட்டு அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்டர்செப்ஷன் சொன்னல, குடல் ஒரு குடல் உள்ளார இன்னொரு குடல் போயிடும், அந்த மாதிரி போச்சு அப்படின்னா வந்துட்டு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ரெட் கரண்ட் ஜெல்லி மோஷன், அதாவது ரெட்டாக மோஷன் போகும் குழந்தை, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். இந்த மாதிரி ரெட்டாக போகுது மோஷன் அப்படின்னா வந்துட்டு உடனே வந்து காட்டணும். இந்த குடல் ஒன்று குடல ஒன்று போகிறது வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம காத்தடிச்சு, அதாவது பின்னாடி மோஷன் போற ஆனஸ் வழியா காத்தடிப்போம், இல்லைன்னா வந்துட்டு சலைன், அதாவது தண்ணி மாதிரி நார்மல் சலைன்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ் தான் அதுவும், அதை வந்து அடிச்சு அந்த குடல் ஒன்றுக்குள்ளார ஒன்று இருக்குல்ல அதை வந்து வெளியேற்றி விடுவோம், ரிலீஸ் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2-3 திருப்பி ஸ்கேன்லாம் எடுத்து நம்ம வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணணும் அந்த குழந்தைய. திருப்பி வந்து குடல் உள்ளார போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால 2-3 பார்த்து நம்ம வந்து அந்த பேஷண்ட் அந்த குழந்தைய வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ நம்ம அந்த தண்ணி அடிக்கிறோம் காத்தடிக்கிறோம், அப்போ அந்த குடல் ஒன்றுக்குள்ள ஒன்று போனது வெளியில வரல அப்படின்னா வந்துட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குடல்ல வந்துட்டு ஒன்னோட ஒன்று இருக்கிறத நம்ம எடுத்து விடணும். சில நேரத்தில் அந்த குடல் ஒன்னோட ஒன்று உள்ளார இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் அழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி திறக்கிறோம், திறந்த உடனே அந்த இடத்துல குடல் அழுகிருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த குடலை வெட்டிட்டு அந்த குடல் அகற்றிட்டு நம்ம வந்துட்டு ஒன்னோட ஒன்றா தைச்சிருவோம். இப்போ நம்ம கையால் வந்துட்டு புல் பண்ணி அந்த குடல் அடைப்பை வந்து எடுக்க முடியுது அப்படின்னா வந்துட்டு அதை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பவல் அழுகிருக்கு, அதாவது அந்த குடல் அழுகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அழுகலை அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அழுகிருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த குடலை அகற்றிட்டு அதை ஒன்னோட ஒன்றா வச்சு தைக்கணும். இதுதான் குழந்தைங்களுக்கு ஏற்படுற அந்த குடல் அடைப்புக்கான காரணம்.
1: ஓகே டாக்டர். இப்போ அறுவை சிகிச்சை பண்ணவங்க என்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும் சொன்னீங்க, இப்ப குடல் அடைப்பு வராம இருக்க என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலாம்?
0: அதேதான், திருப்பி வந்து ஹை ஃபைபர் டயட்டு, தண்ணி நிறையா குடிக்கணும், அதாவது நார்சத்து உள்ள பொருட்கள் நிறையா சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிக்கணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்றது இப்போ இன்ஃப்ளமேஷன்ஸ்னால நிறையா வர்றது வர பவல், அதாவது இன்ஃப்ளமேஷன்னால வந்து குடல் வந்துட்டு நல்லா பெருசாகி சில நேரத்தில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்துட்டு நம்மளோட குடலுக்கு ஒவ்வாதது எதுவுமே சாப்பிடாம, அதாவது ஈஸியாக செரிக்கிற மாதிரி செரிமானம் ஆகிற மாதிரி உணவுகளாக சாப்பிட்றது நல்லது.
1: ஓகே டாக்டர். இப்போ முதியவர்களுக்கு வந்து குடல் அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மோசமான சிக்கல்கள்லாம் ஏற்படும்?
0: முதியவர்களுக்கு குடல் அடைப்பு ஏன் வருதுன்றது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது அந்த குடல் அவங்க வந்துட்டு ரொம்ப நடக்க மாட்டாங்க, பெட் ரிட்டனாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் முன்னாடியே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கம்மியாக இருக்கும், அதனால அவங்க

0: உங்களுக்கு இன்னும் குடல் அடைப்புலாம் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த குடல் வந்துட்டு திருப்பி பர்ஃபரேஷன் ஆகலாம், இல்லைனா வந்துட்டு அந்த அதோட அந்த குடலோட பிளட் வெசல்ஸ் அதாவது ரத்த குழாய்கள் ரத்த நாளங்கள் வழியாக வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி முன்னாடியே கம்மி. இப்போ இது இன்னும் அதிகமாக பாக்டீரியா வந்து நிறையா மல்டிப்ளை ஆகும் அந்த இடத்துல, மல்டிப்ளை ஆகி மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முதியவர்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷன் அதாவது அதிகமாக சீக்கிரமாக வந்து மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வீட்டில் ஒரு முதியவர்கள் இருக்காங்க, மோஷன் போகலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு உடனே வந்து மருத்துவரை நாடுறது ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ அரசு மருத்துவமனைகளில் இந்த அவசர அறுவை சிகிச்சை 24 மணி நேரமும் செயல்படுமா?
0: கண்டிப்பாக நீங்கள் 24 மணி நேரமும் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்காக தான் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து அடிக்குவேட்டாக வாய் வழி வந்து சாப்பிடாம அவங்க வந்து அடிக்குவேட்டாக என்பிஓ அதாவது வாய் வழியாக எதுவும் சாப்பிடாம அடிக்குவேட்டாக இருந்தாங்க, 4 மணி நேரம் வாய் வழியாக எதுவும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணிடும். அது எந்த நேரமாக இருந்தாலும் நைட் நீங்கள் 12 மணிக்கு வரீங்க 1 மணிக்கு வரீங்கனாலும் நம்ம எந்த நேரமும் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க.
1: கரெக்டாக. இப்போ இந்த குடல் அடைப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்ன வந்து உடல் பரிசோதனைகள்லாம் தேவைப்படுது?
0: குடல் அடைப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கான்றத பார்க்கணும். அது நம்ம குடல் அடைப்பு இருக்கும் போதே வந்துட்டு செக் பண்ணுவாங்க, நம்ம ரத்த டெஸ்ட் மூலமாக செக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். குடல் அடைப்புக்கு அது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த கிட்னியை தான் பாதிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்கேன் மூலமும் பார்த்துக்கலாம், ரத்த டெஸ்ட் மூலமும் பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக ரத்த டெஸ்ட் பண்ணியே வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மற்ற ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கா, மற்ற ஆர்கன்ஸ் அதை பாதிச்சிருக்கா அப்படின்றது நம்ம ரத்த டெஸ்ட் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், கடைசி கேள்வி, குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான பழக்கங்கள்லாம் என்ன டாக்டர்?
0: 5 முக்கியமான பழக்கங்கள்னு கேட்டால் நிறைய ஹை ஃபைபர் டயட் சாப்பிடணும். நார் சத்து உள்ள பொருள் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த மந்திரம் மாதிரி கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும், வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக செரிக்கிற உணவுகளாக சாப்பிடணும், கீரை அதெல்லாம் நிறையா சாப்பிடணும். ஈஸியாக செரிக்கிற ஆவியில் வேக வச்ச சாப்பாடு, ஈஸியாக செரிக்கிற சாப்பாடு, நம்மளோட குடல் வந்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நல்லா பார்த்துக்கு அதாவது செரிமானம் பண்ணுற அந்த உணவுகளாக சாப்பிட்றது நல்லது.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம குடல் அடைப்பும் அவசர அறுவை சிகிச்சையும் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணீங்க. நம்ம நேயர் கேட்ட கேள்விக்கும் அப்படி சூப்பரா தெளிவா பதில் சொன்னீங்க. சோ நம்ம நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி.
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:20. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. சரி, இன்னொரு ஆர்ஜே யாரு அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்.
2: தெரியும்,
1: சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க.
2: பாத்தீங்களா, இப்படிதான் என்ட்ரோ கொடுக்கறது. நான் உங்கள் சஹிரேவதி.
1: ரேவதி வந்து இந்த டயலாக வந்து பேசுறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு?
2: இல்ல, ரெடி ஆகல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிசனர் பேசுவாங்க, அத பார்த்து நான் கத்திட்டு அப்புறம் பேசுவேன்.
1: ஓ, அப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்போ நேர்கள் தான் சொல்லி தர போறாங்க.
2: எஸ், நம்ம திறமைசாலிகள் இல்ல, அவங்கள பார்த்து கத்திட்டு அத அப்படியே நான் வந்து காப்பி பண்ண போறேன்.
1: பயங்கரமான இதுக்கு பேர் தான்
2: போட்டு.
1: ஓகே, நம்ம நேயர்கள்லாம் வந்து அவளோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து சீக்கிரமா போன் நம்பர் சொல்லிடுறீங்களா?
2: 2271060 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நம்பரா இருந்தீங்க, 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூப்பரான ஒரு சாங் வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.
2: எஸ்,

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். நம்ம நேயர்களுக்காக மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த காமெடி கிளிப்பை வந்து பிளே பண்ணிடலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
2: ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் யாருன்னு சொல்லுமா?
1: உங்க அப்பா பேரை கேக்குறாரு.
2: அணு இயற்பியலின் தந்தை
1: பரமசிவம் சார்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கரெக்டா அந்த டயலாக வந்து பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட
1: கேக்கலாமா? எஸ். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
3: இரண்டு வணக்கங்கள்.
0: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து சொல்லியாச்சு. எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: அப்புறம் சூப்பரா இல்லாம எப்படி?
1: கோல்டோட இந்த மாதிரி ஒரு பதில நாங்க எங்கேயுமே கேட்டு என்ஜாய் பண்றீங்களோ?
0: சொல்லுங்க, டயலாக் பேச ரெடியா?
3: ரெடிங் மேம். ஒரு தடவை என்ன பிளே பண்ணுங்க.
1: பிளே பண்ணிட்டீங்கன்னா
0: இன்னொரு தடவை பிளே பண்ணுமா?
1: ஆமா.
0: அதுக்கு பதிலா நம்ம ரேவதி வந்து பேசிக்கலாம்.
1: இல்ல இல்ல, அவங்க வந்து டயலாகா கேட்டாதான் அது வந்து அப்படியே ரசனையா பேசுவாங்களாம்.
0: அதனால ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் யாரு அப்படினு வாங்க
1: பாத்தீங்களா, பேசிட்டாங்க.
0: அடுத்து வந்து உங்க அப்பா பேர் கேக்குறாரடி அப்படினு அவங்க சொல்வாங்க. பரமசிவம் இயற்பியலின் தந்தை யார் அப்படினு சொல்லிட்டு அவர் கேப்பாரு. அப்பதான் பரமசிவம் சார் அப்படினு சொல்வாங்க.
1: அப்ப மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா. இங்க வந்து என்ன போட்டு கொடுக்கிறது?
3: போட்டோடனே கற்பூர மாதிரி
1: என்னடா
0: ஒரே அமைதி, யாராவது இருக்கீங்களா? பயமா இருக்கே.
1: பேசலாமா மேம்?
3: ஃபாதர் ஆஃப் ரேண்டம்
0: அட்டாமிக் ஃபிசிக்ஸ்.
1: அட்டாமிக் ஃபிசிக்ஸ்.
3: அட்டாமிக் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்.
0: யாரு?
3: உங்க அப்பா பேர் தாண்டி கேக்குறாரு. எங்க அப்பா பேர் பரமசிவம் சார்.
0: இந்த மாதிரி எனக்கும் நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு தெரியுமா? தெரியாம ஒரு
3: பதில் ஆசிரியர் யாரு நான் கேக்குறேன்.
1: எங்களுக்கு எனக்கு தெரியாது.
0: நம்ம வேற அந்த க்வெஸ்சன வாபஸ் வாங்கிக்கலாம்.
3: மாறிட்டே

0: நல்ல நல்ல பதில. இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் மேம்.
1: ஓகே சூப்பர் மேம், சூப்பர். அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி மேம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: கேளுங்க.
2: கண்டிப்பா நீங்க கூட கேக்குறேன்.
5: Father of quantum physics யாருன்னு சொல்லுமா?
6: உங்க அப்பா பேரை கேக்குறாரு.
5: அணு இயற்பியலின் தந்தை.
6: பரமசிவம் சார்.
1: சார் ரெடியா பேசுறதுக்கு?
2: நான் பேசுறதுக்கு ரெடியா தான் மேம்
4: இருக்கேன். கட் கேமரா ரோலிங்.
1: பேசுங்க.
2: பேசுறேன், இருங்க மேம்.
1: பேசுங்க.
4: எழுதி வச்ச பேப்பர் காணுங்க, தேடிட்டு இருக்கேங்க. அதானே சார்?
2: ஓகே
4: ஓகே.
2: தி குவாண்டம் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படிங்கறவர் யார் தெரியுமா?
4: சத்தியம் எனக்கு தெரியும்.
2: அதுக்கப்புறமா மறந்துட்டேன் மேம், என்ன நீங்களே சொல்லுங்க மேம்.
4: ஏய், உங்க அப்பா பேர் கேக்குறாருடி.
1: அணு இயற்பியலின் தந்தை யார்?
4: பரமசிவங்க.
1: சொல்லுங்க. அணு இயற்பியலின் தந்தை யார்? பரமசிவா சார் சொல்லுங்க.
4: அணு இயற்பியல். அணு இயற்பியல்.
2: என்னடி சொல்றாரு, உங்க அப்பா பேரு தான் கேக்குறாரு. அணு இயற்பியலுடைய தந்தைய பரமசிவன் சார். என்ன மேம்
4: வந்ததா இல்ல போவீங்களே?
2: என்னடி கேக்குறாரு, அணு இயற்பியலின் தந்தையார்னு கேக்குற உங்க அப்பா பேரு தான் பரமசிவன் சார். என்னடி கேக்குறாரு, உங்க அப்பாவுடைய பேர் தான் கேக்குறாரு. அணு அணு இயற்பியலினுடைய தந்தை யாரு அப்படின்னு கேக்குறாரு பரமசிவன் சார்.
4: ரொம்ப அழாதீங்க சார்.
2: அடுத்து கோபமா, குவாண்டம் ஆஃப் பிசிக்ஸ் இதுடைய ஃபாதர் யார்? உன்னுடைய அப்பாவை தானே கேக்குறாரு, அவனை இயற்பை என் தந்தை யார் அப்படின்னு
4: கேக்குறாரு.
2: இந்த குழந்தை மாதிரி பேசுறது.
6: என்னுடைய அப்பாவோட பேர் என்னன்னு கேக்குறாரு.

0: சூப்பரா பேசுனீங்க, அழைப்பு இருக்க நன்றி.
1: நன்றி சார்.
2: தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் நன்றி, இருவருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்ததா ஒரு கிளிப் இருக்கு, அதை வந்து பிளே பண்ணலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
4: கிடைக்கும்.
3: என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
4: கிடைக்கும்.
0: ரேவதி,
1: எஸ்,
0: இந்த மாதிரி மல்லிகை பூ
1: இல்ல சாப்பிட்டீங்களா? எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல டைலாக் கேட்டேனே. பயங்கரமான ஆளுங்க நீங்க, தேர்ந்தெடுத்து எடுத்து வந்திருக்காங்க டைலாக்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் எப்படி மல்லிகை பூ மாதிரி இட்லி சுடுவாங்களான்னு கேட்டு பாப்போமா?
1: இல்ல தலையில எடுத்து வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
5: வாழைப்பட்டம் பாளையம். தலா பேசுவேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
5: நல்லா இருக்கா மேம். நீங்க இட்லி தான் கேக்குறீங்க, நீங்க சிரிக்கிறது ரெண்டு பேரும் மல்லிகை மாதிரி தான்.
1: அப்படியா இருக்கிறது?
5: பேசலாமாரு
0: நினைக்கிறேன்.
1: மேம்,
5: எங்களுக்கு எப்படி மேம் நடந்துச்சுனா, தாமஸ் ஆல்வா எடிசன்னா அப்ப சின்ன பிள்ளைல எனக்கு அவ்வளவு தெரியாது மேம்.
1: எதுவும்
5: தூக்கி பிடிச்சி வந்து அந்த புவி இருக்கு விஷயம் கண்டுபிடிச்சது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா? நான் எங்க வீட்டுல முந்திரிப்பழம் இருக்கு சார், நாங்க மேல எங்க அப்பா தூக்கி போடுவாங்களா கீழே உழைச்சு எங்க அப்பா தான் சரி கண்டுபிடிச்சு
1: சொன்னாங்க.
0: கேட்டீங்களா? என்ன வேணும்?
1: நாலு இட்லி.
0: நாலு இட்லி வேணும்.
1: மல்லிகை பூ மாதிரி வேணும். அது எப்படி இருக்கணும்னா, அத வாழை இலையில வைக்கிறதா இல்ல பாரதி தலையில வைக்கிறதா அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடணும். அந்த அளவுக்கு இருக்கணும். இதான் மேம் டைலாக்.
0: பேசலாமா? இல்ல உங்களுக்காக ஒரு தடவை பிளே
1: போட்டுடலாமா?
5: இல்ல மேம், இதே நான்
1: பேசுறேன். ஓகே, எஸ் கட் கேமரா ரோலிங்.
5: என்ன வேணும்? இட்லி வேணும். மல்லிகை பூ மாதிரி இட்லி வேணும். அது வந்து வாழையில வச்சிருக்கா இல்ல வாங்குறவங்க தலையில
0: வச்சிருக்கா?
1: நாங்க சொல்லி கொடுக்கலங்க.
0: செஞ்சுருக்கீங்களா? வீட்டுல
5: கேட்பாங்க மல்லிகை காஞ்சி பூ மல்லிகை மாதிரி கேட்டா இட்லின்னு கேப்பாரு மேம்.
0: என்ன என்னெல்லாம் வீட்டுல கேட்டாங்கன்னா, இட்லிய சுட்டு நெய் வச்சுட்டு பக்கத்துல மல்லிகை பூ வச்சுட்டு
1: வந்துடும்.
0: இது கூட நல்ல ஐடியா தானே மேம்?
1: தயவு செஞ்சு செய்ய அந்த மாதிரி பண்ணிடாதீங்க.

0: பின்னாடி பெரிய பிரச்சனைகள் ஏற்படும்.
1: சூப்பர் மேம், ஜாலியா சூப்பரா பண்ணா போடுவா. வாழ்த்துக்கிறேன்.
2: நன்றி மேம். நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.
2: ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பேசலாமா?
0: எஸ், கண்டிப்பா.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: என்ன சரி, எல்லாத்துக்கும் ஆமா ஆமானா நாங்க என்ன
1: பண்ணுவோம்?
0: உங்க இஷ்டம், நீங்க ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணி போங்க. எனக்கு டயலாக் வேணும். அதானே சார்?
1: உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ்,
0: உங்கள் சாய்ஸ். எங்களுக்கே சாய்ஸா? ஓகே சார்.
2: இந்த டயலாக் வேணுமா?
1: ஃபர்ஸ்ட் ஒன்ன போடுங்க.
0: ஃபர்ஸ்ட் அப்பா அந்த மல்லிகை பூ போடுங்க, அதுதான் ஹைலைட்டான டயலாக்.
2: ஓகே சார், அப்படியே ரெடியா இருங்க.
5: என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
6: கிடைக்கும்.
5: என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
6: கிடைக்கும்.
2: டயலாக் பேச ரெடியா சார்?
0: என்ன
1: சாப்பிடுறீங்க?
2: இப்ப எதுவுமே இல்ல சார், கடை காலி ஆயிடுச்சு சார்.
0: நீங்க பக்கத்துல போய் பாருங்க.
2: வீட்டுல இந்த மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வேணும் அப்படின்னு
1: சொல்லிட்டு?
2: ஒன்னு கேப்பீங்களா? ஒரு நாள் ஒரு நாள் தோசை. இன்னும் கேட்டுனே போனாக்கா அப்புறம் நம்ம வீட்டுல கரண்டி
0: பூரி கிச்சடி.
2: அப்படிதான். ஓகே சார், ஓகே சூப்பர். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சகலகல நாயகி ரேவதி மேடத்துக்கும் புதுவை பெண் பாரதி மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லா
0: பேசுறீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பயங்கரம்
2: பேசலாமா?
1: தமிழ்ல சொல்லு. கோழி 65. சரி,

0: கோழி 65 சொன்னாரு. சரி, இந்த 5 இருக்கு, இவர் என்ன ஏமாத்துறாரு, நீங்க தான் பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, இந்த கோழியில வந்து 20 இருக்குது. இந்த கோழி செஞ்சு 20 இருக்கு, ஒன்னத்துல வந்து 25 இருக்குது. அப்ப 20 செஞ்சு இருக்குதுல, என்ன கேக்குதா மேடம்?
1: சூப்பர் மேம், சொல்லிட்டே இருங்க. அவங்க எண்ணிட்டு இருக்காங்க, இதுல எத்தனை இருக்கு, அதுல எத்தனை இருக்கு.
0: 20 இருக்கு இதுல, இதுல 25 கோழி செஞ்சு இருக்குது, இதுல இன்னொன்னுல வந்து 20 இருக்குது. அப்ப இதுல 25 இருக்குது. இந்த ரெண்டு எங்களுக்கு சொந்தம், உன் கணக்கு சரியா போச்சு. ஓகேவா?
1: ஓகே.
0: நான் 35 ரூபாய் கொடுத்தேன். இதுல வந்து 10 20 இருக்கு, 20 ரூபாய் இருக்கு. இதுல 10 1 ரூபாய் தாலி இருக்குது, இதுல 5 அப்படி சொல்லுவாரு மேடம். அந்த ஜோக் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. நல்லா

0: இதுல இதுல 22 கோழி கிஞ்சி இருக்குது, இதுல இன்னொன்னுல வந்து 20 இருக்குது, அப்ப இதுல 25 இருக்குது. இந்த ரெண்டு எங்களுக்கு சொந்தம், உங்க கணக்கு சரியா போச்சு. ஓகேவா?
1: ஓகே.
0: 35 ரூபாய் கொடுத்தேன், இதுல வந்து 10-20 இருக்கு, 20 ரூபாய் இருக்கு. இதுல 10 ஒரு ரூபாய் தாலி இருக்குது, இதுல 5 அப்படி சொல்லுவாரு மேடம். அந்த ஜோக் நல்லா இருக்கும், கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். கொண்டு வாங்க, தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
2: அவங்களையும்
3: தேடி கண்டுபிடிக்கிறோம்,
1: கண்டுபிடிச்சு
2: தெரியுது
1: விட்டு எங்களுக்கும் தெரியுது. நாங்களும் பாத்துருக்கோம்.
0: ஓகே மேடம், நல்லா பண்றீங்க. ரெண்டு டைலாக் நல்லா இருக்கு. பாரதி மேடம் இதுதான் சொன்னா, அவன் தேடி கண்டுபிடிச்சு சூப்பரா எடுத்துட்டு வர, புதுசு புதுசா. அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் மேடம்.
2: நான் ஓகே மேம், கண்டிப்பா உங்களுக்காக அந்த டைலாக நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன் மேம்.
0: ஓகே ஓகே, நன்றி
2: மேம். நன்றி
0: நன்றி நன்றி ரேவதி மேடம்.
1: நன்றி நன்றி மேம். நன்றி.
4: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
5: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: கேம்ஸ் 2026 ஐஜி நகோயா.

0: Now, thank you so much for tuning in. Goodbye.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். எஃப்எம் ரெயின்போவில் இனி கேட்கலாம். கட் கேமரா ரோலிங். டைம் கரெக்டா 4:36:33 ஆயாச்சு. ரேவதி, நம்ம டைலாக் என்னதான் கொடுத்தாலும் எப்படி எல்லாம் பேசிடுறாங்க பாஸ் இவங்க.
3: அவங்க ஓன் ஸ்டைல அவங்க எப்படிலாம் பேசணும் ஆசைப்பட்டாங்களோ அப்படியே அந்த நிமிஷம் அவங்க ஹீரோவா மாறிடுவாங்க.
2: நாம வந்து அதை வந்து அப்படியே ஆணம் வந்து அப்படியே வாய பிளந்து கேட்க வேண்டியதா இருக்கு.
3: எஸ், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இல்லையா.
2: சரி, ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
4: விழுப்புரம் மாவட்டம் இளமங்கலம் கிராமம், ஆர் முருகன்.
2: முருகன் சார், டயலாக் பேச ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடி மேடம்.
2: சரி, பேசிடலாமா?
4: பேசலாம் மேடம்.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: சாப்பிடுவா வந்தீங்க?
3: இட்லி
4: இருக்கா? இருக்கு. நாலு கொண்டு வா. இவன் தலையில வைக்கிறதா இல்ல
3: என்ன
2: வேணும்? இட்லி வேணும்.
3: நாலு இட்லி.
2: நாலு இட்லி
4: என்னதான் வேணும்? ஓ, தாளிக்க என்ன கேக்குறியா?
2: அதாவது உண்மையாவே ஒரு காமெடி ஷோ
4: பேசும்போது என்னால அந்த பேச முடியல.
2: பாருங்க,
4: முடியல.
3: என்ன
2: மல்லிகை பூ மாதிரி இருக்கணும்.
4: மல்லிகை பூ போல இருக்கணும்.
2: ஆமா, அந்த இட்லிய, இது நீங்க சொன்னதுக்கு ஆமா சொன்னது சார். அந்த இட்லிய இலையில வைக்கிறதா, அவ தலையில வைக்கிறதான்னு டவுட்ல டவுட்டே வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும் இட்லி.
4: இந்த இட்லிய இலையில வைக்கிறதா, அவ தலையில வைக்கிறதான்னு டவுட்டே வேணாம் எனக்கு.
3: டவுட்டே வேணாம்.
2: பயங்கர
3: நகைச்சுவே கொண்டு போயிருங்க சார். சூப்பர்,
2: நன்றி சார. நன்றி.
3: கிடைக்கும்.
2: இத மட்டும் கரெக்டா சொல்லிடுறீங்க. இட்லி கிடைக்குமா?
4: நான் படிக்கும் போது என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிப் போனாங்க மேடம்.
2: ஓகே, என்ன பண்ணீங்க?
4: அங்க நான் ஓவர் குவார்டர் மாதிரி நடிப்பேன் மேடம்.
2: ஓ, சூப்பர் சார். சார்,
4: ஒருத்தர் சாப்பிட எடுத்து வருவாங்க. உனக்கு சார் கஞ்சியா தட்டுக்கு வந்து ஏற மாட்டி அப்படின்னு கேட்க சொல்றாங்க.
2: கரெக்டான டயலாக் தான் கொடுத்துக்கறாங்க.
4: கை தட்டுல கேட்டது மேடம்.
2: கரெக்டான டயலாக் தான் கொடுத்துக்கறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஏத்த டயலாக், கரெக்டான டயலாக். ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி சார். நன்றி.
4: நன்றி மேடம். உங்களுக்கு இருவருக்குமே நன்றி. மாலை வணக்கம்.
2: நன்றி சார். நன்றி.
5: தங்கமான உறவு.

0: களுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஓகே ரேவதி, இன்னொரு டயலாக் இருக்கு.
3: இருக்கா? ஆமா இருக்கா, இருக்கா, இருக்கு. ஆனா இல்ல
2: இல்ல அப்படிதான் சொல்ல மாட்டேன். கண்டுபிடிச்சு
3: எடுத்தாச்சு.
2: ஓகே, இப்ப வந்து அந்த டயலாக வந்து பிளே பண்ணிடலாமா?
3: எஸ் கண்டிப்பா.
2: நல்லா கேட்டுக்கோங்க, இந்த டயலாகையும் சேர்த்து பேசிருங்க சரியா? என்ன ரேவதி,
3: மொத்தம் ரெண்டு பேரும் சுட்டதும் இட்லி இல்லன்றதை பாப்பா கரெக்டா சொல்லிடுச்சு.
2: பச்சக்குன்னு ஒட்டிக்கும், ஆனா அம்மா சொட்ட இட்லி
3: பால் மாதிரி ஜம்ப் ஆகும்.
2: அப்ப இட்லியா பாலா அப்படின்ற டவுட்டே வந்து வந்துருச்சு. ஓகே, இந்த டயலாகும் பேசணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2275233 மினியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறிப்பிட்ட நேம் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு, இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்டுடலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. கட், கேமரா ரோலிங். ரேவதி, இன்னொரு தடவை அந்த டயலாக வந்து பிளே பண்ணிடலாமா?
2: எஸ், கண்டிப்பா.
3: அப்பா
4: சுட்ட இட்லிய தூக்கி போட்டா பிளேட்ல பச்சை கிண்ணு ஒட்டிக்கும். ஆனா அம்மா சுட்ட இட்லி இப்படி ஜம்ப் ஆகுது, இது இட்லியா இல்ல பாலா?
1: எஸ், ரேவதி வந்து இந்த டயலாக வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க
2: நினைக்கிறேன். எங்க அப்பா சுட்ட இட்லி வந்து பிளேட்ல தூக்கி போட்டா அப்படியே பச்சக்கன்னு ஒட்டிக்கும். பச்சக்கன்னு ஒட்டிக்கும். ஆனா எங்க அம்மா சுட்ட இட்லி வந்து ஜம்ப் ஆகுது, இது இட்லியா இல்ல பாலா அப்படின்னு டவுட் வருது.
1: இல்ல, இது கேள்வி நம்ம வீட்டுல கேட்டோம்னா
2: கேட்க முடியாது. அதனாலதான் இப்ப சொல்லணும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி மூலமா நான் பேசுறேன்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்.
5: இந்திரா நகரம், மாலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து சார் நீங்க பேசுறதே சரியா கேக்கல? ஹலோ,
5: என்ன
1: நீங்க பேசுறதே சரியா கேக்கல சார்.
5: குழப்பற மாதிரி இருக்கணும்.
2: ஓஹோ, குழப்பற மாதிரி இருக்கணுமா? இல்ல, எங்களுக்கு குழப்பமா இருக்கு. இல்ல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதா? என்ன டயலாக் பேசுறீங்கன்னு சரியா கேக்கல சார்.
1: சொல்லுங்க.
5: மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். ஆளை இலையில வைக்கணுமா? இவ தலையில வைக்கணுமா? குழப்பற மாதிரி இருக்கணும். உங்களை நான் குழப்ப போறதுக்கு வரல.
1: கிடைக்குமா?
2: கிடைக்குமா?
1: கிடைக்கும்.
2: இட்லி கிடைக்க போனீங்கன்னா வாழையில வச்சு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க சார். திருப்தியா சாப்பிடுங்க சார்.
1: நன்றி,
5: நன்றி.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வெரி குட். அவங்க நம்மள பிளான் பண்றாங்க.
1: இல்லனா இப்ப நீங்க வந்து பேச போறீங்க அப்படின்றதுக்காக அவங்க
2: வழி விடுறாங்களா? எத்தனை தடவை நான் பேசுவேன்?
1: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேம். இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். சிறப்பாக இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கிற மேம். நல்லா ஷோ சூப்பரா பண்றீங்க.
2: கலகலன்னு சிரிச்சிட்டே இருக்காங்க. வயிறு வலியே வந்துருச்சுல மேம்.
1: வீட்டுலதான் இட்லி தோசை சுடுறோம்னா டயலாக்லயும் இட்லியே தான் போடுறீங்களா?
2: இட்லியை வச்சு எல்லாம் பேஜ் எல்லாம் ஒட்டுவோம்.

0: தெரிஞ்சிருச்சுன்னா பச்சக்குன்னு
1: பச்சக்குன்னு ஒட்டுக்கும். அப்பெல்லாம் கம்மலாம் இல்லைன்னா டக்குன்னு ஆயுதமா தான். ஏன் யார் இட்லி தோசை எடுத்துட்டு வந்தீங்க?
0: சாப்பாடு சாப்பாடு செஞ்சு நல்லா பிரசஞ்சு
2: அப்படியே
1: அதான் கேக்குறேன். நாங்க இட்லிய கூட ஒட்டுவோம், ஏன்னா அந்த லட்சத்துல இருக்கும் இட்லி பச்சக்குன்னு ஒட்டுற மாதிரி. இதெல்லாம் எங்க மம்மி கேட்டாங்கன்னா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கேட்டு
0: இன்னைக்கு ரேவதிக்கு நிறைய இருக்கு
1: எவ்வளவு ஆனந்தம். ஓகே மேம், டயலாக் பேசிடலாமா?
0: கட் கேமரா ரோலிங். எஸ்
2: எங்க அப்பா சுட்டு இட்லிய தட்டுல தூக்கி போட்ட உடனே பச்சாக்கு வச்சுட்டோம். ஆனா எங்க அம்மா சுட்டு இட்லி பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகி ஓடிடும்
1: பறந்துடும்.
0: ஓடு இவங்க பின்னாடி
1: ஓடுவாங்க. பயங்கரமான இட்லியா இருக்கும் போலே.
2: இட்லிதான் நல்லா இருக்கும்.
0: ஓகே அவ்வளவுதானா?
2: மேம் என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதா குழம்புற மாதிரி இருக்கணும்.
0: அனுப்பி விட்டுருங்க, நாங்க சாப்பிட்டுறோம்.
2: நன்றி
0: மேம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். தெய்வமே வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு
1: பேசுறீங்க?
0: வணக்கம்.
1: எத்தனை வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ரசிகா பேசுறேன்.
1: ரசிகா,
0: ரசிகா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா?
1: பேர் அழகா இருக்கே ரசிகா. என்ன படிக்கிறீங்க?
3: படிக்கிறேன்.
0: ஓகே சூப்பர்.
1: நம்ம ஷோவை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி பேசி ஆகணும்னு வந்துட்டீங்க கரெக்ட்டா? என்ன
3: ரொம்ப
0: ரசிச்சு கேட்டிருக்கீங்க
1: இல்லையா?
0: ரொம்ப பிடிக்குமா அந்த டயலாக்? அந்த டயலாக் ரொம்ப பிடிக்குமா?
4: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
5: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: Yes, welcome back to the show. Cut camera rolling. ரேவதி, அப்படியே இந்த ஒன் ஹவர் போனதே தெரியல.
1: அப்படியே கலகல கலகல கலகல ஒரே சிரிப்பலையிலே ஓடிடுச்சு. எல்லாரும் எல்லாருக்கும் இட்லி ஞாபகப்படுத்தி விட்டோம். இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் ஈவினிங் இட்லி தான் சுட போறாங்க.
0: இட்லி பார்த்த உடனே இந்த இட்லி டயலாக போட்டது யாரு அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு.
1: அந்த அளவுக்கு இட்லிக்கு வந்து இன்னைக்கு அழகா வந்து வேற லெவல்ல வந்து விளம்பரம் பண்ணிட்டாங்க.
0: பயங்கரமா அதுவும் அந்த லாஸ்ட் குழந்தை பேசினது சமயத்துல எல்லா நேரத்தையுமே சூப்பரா பேசினாங்க. அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம்ப்பா, நீங்களும் வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில நிறைவா பாடல் வருது, கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சி உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக ராக் பீச்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. யாருப்பா அந்த ஆர்ஜே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஃப்எம் ரெயின்போவோட அதிரடி சரவடி ஆர்ஜே சாண்டி தான். எஸ், இன்னைக்கு ஆர்ஜே சாண்டி தான் ஃபன் பண்ண போறாங்க ராக் பீச்ல இருந்து. அவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணி நம்மள என்டர்டைன் பண்ண போறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா? ஹாய், வணக்கம்.
1: அனைவருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜி சாண்டி. அதிரடி சரவெடி ரெடி ஆயாச்சு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எங்க பண்ண போறோம் அப்படின்னா, ராக் பீச்ல இருந்தான். ராக் பீச்ல ஏமா இன்னைக்கு போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள், காந்தி ஜெயந்தி இல்லையா? சோ காந்தி ஜெயந்தி, அதுமா நாங்க காந்தி தாத்தாவை பார்த்துட்டு பீச்சை பார்த்துட்டு இன்னைக்கு அங்க இருக்க எல்லாத்துடையும் ஃபன் பண்ண போறோம். So stay tuned with FM Rainbow 102.8. You'll need to take a look at the Aliyodu Vilayadu.

0: நேரம் 5:07. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாட. இன்னைக்கு ஆர்ஜே சாண்டி தான் ராக் பீச்ல நம்ம கூட ஃபன் பண்ண ரெடியா இருக்காங்க. சோ பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ அலையோடு விளையாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ரொம்ப க்ரௌடா இருக்கு. சோ இந்த க்ரௌட்ல நம்ம கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வரதுங்க. வணக்கம்.
2: குட் ஈவினிங். ஆக்சுவலா நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம். இங்க ஆக்சுவலா எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்றோம். இப்போ 10 members கிட்ட ஃபீமேல்ஸ் மட்டும் வந்திருக்கோம். நல்லா இருக்கு எக்ஸ்போசர்ஸ். நாங்க தஞ்சாவூர்ல இருந்துருக்கோம். இங்க டிஃபரன்ஸ் இருக்கு, கிளைமேட்டிக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க சீ பிரீஸ் இதெல்லாம் இருக்கறதுனால ஈவினிங் கொஞ்சம் நல்லா கூலிங் அந்த மாதிரி வெதர்.
1: பாண்டியில எங்கெங்க பாக்கலாம்னு பிளான் பண்ணி?
2: பாண்டியில ஆக்சுவலா இன்னைக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் காலனி. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் அதான் பிளான் பண்ணிருக்கோம். ராக்கெட் நாளைக்கு பிளான் வந்து
1: பாத்தீங்கன்னா
2: ஆரவலி பிசா ஷாப்ஸ் அதெல்லாம் ஓகே. நாங்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நாளைக்கு 3:00 போட்டிங்
1: வரும்.
2: போட்டிங் எக்ஸ்போஸ் எல்லாம் முடிச்சுட்டு சண்டேவும் பிளான்
1: இருக்கு.
2: பாண்டி வந்திருக்கோம், பட் அது வந்து பர்ச்சேஸ் அந்த மாதிரில ஜஸ்ட் வேற ஒரு ட்ரிப்பா வந்துட்டு உடனே வாங்கி போயிடும். 3 days
1: பண்றதுக்காக வந்துருக்கீங்க. இப்ப வந்து தஞ்சாவூர்ல வந்து பீச்சஸ் அது மாதிரிலாம் இருக்காது. சோ நீங்க வந்து இப்ப இங்க பீச் வந்து
2: அங்க போகணும்னா தரங்கம்பாடி அந்த சைடு, அது டிஸ்டன்ஸ் தான். அதுவுமே அங்க டெம்பிள்ஸ் இதெல்லாம் தான் ஃபேமஸ். அது எல்லாமே அதுவுமே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான். டெம்பிள்ஸ் இருக்கு, அரியம்மன் கோவில் இருக்கு, சரஸ்வதி மடம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க உள்ளவங்க அந்த மாதிரி எக்ஸ்போசர் பண்றவங்க அங்க
1: வருவாங்க. நாங்க எல்லாம் அங்க வருவோம், நீங்க
2: அவ்வளவுதான். வேற ஒண்ணும்
1: சரி. ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
2: ஓகே, தேங்க்யூ.
1: நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அழகியோடு விளையாடு. சோ ராக் பீச் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் க்ரௌடா போயிட்டு இருக்கு. வெளியூர்ல இருந்து பாண்டிச்சேரி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நிறைய பேரு நிறைய மாதிரி வந்திருக்காங்க. சோ இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னும் யார் யாரெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட விளையாடு. 102.8.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: Welcome back to the show, Alayodu Vilayadu. ஆர்ஜே சாண்டி தான் இன்னைக்கு ராக் பீச்ல இருக்காங்க. அடுத்து யார்கிட்ட என்ன மாதிரி கேம்ஸ் விளையாட போறாங்கன்னு அவங்களே கேட்டுலாமா?
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடுறதுக்கு வந்தா இங்க பார்த்தா ஃபுல்லா வெளியூர் மண்டலா இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லா இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிளஸ் இன்னைக்கு ஒரு நாள் லீவுன்றதுனால அலைய சுத்தி வெளியூர் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்பா பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். என் பேர் ராமச்சந்திரன்.
3: எங்கிருந்து வரீங்க?
4: பெங்களூர்.
3: பெங்களூர்ல இருந்து. ஓகே. பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரணும்னு ஏன் வந்து டிசைட் பண்ணிருக்கீங்க?
4: இது லாங் வீக்கெண்ட் மேம். பக்கத்துல எங்க போலாம்னு பார்த்தா கிட்ட கிடைக்கிறது பாண்டிச்சேரி தான். இது வரைக்கும் பாண்டிச்சேரி வந்தது இல்ல.
3: ஓகே. இத ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து எப்போ வந்தீங்க? அக்டே
4: நாளைக்கு போட்டிங் புக் பண்ணிருக்கோம். அப்புறம் இங்க இருந்து பக்கத்துல என்ன பிளேஸ் இருக்கோ
3: வேற என்னென்ன பாண்டிச்சேரியில இருக்கு அப்படின்னு
4: சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட வந்திருக்கீங்களா? இங்க வந்து கேள்விப்பட்டது மனசு பக்கத்துல அவரோட இல்ல.
3: ஓகே.
4: இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம்
3: இருக்குன்னு கேள்வி. அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி அப்படின்னு உங்க மைண்ட்ல வரதுன்னா
4: பாண்டிச்சேரி

0: சரி அப்படின்னு சொன்னது வந்து இங்க பிரெஞ்சு பில்டிங்ஸ் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் வந்து நான் பார்க்குறேன்.
1: ஓகே,
0: என்ன சொல்லுவாங்க, ஒயிட் டவுன், ஒயிட் டவுன் ஞாபகம் வரும். அப்புறம் கோவில்கள், அப்புறம் பார்ட்டி பண்றதுக்கு நல்ல
1: ஒரு. சரி, இப்ப வந்து பெங்களூர்ல இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அங்க இருந்து இப்ப இங்க வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி என்ன ஒரு டிஃபரன்ஸ்?
0: மேம், பெங்களூர் வந்து ஃபுல்லி வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சு. போனாலும் பில்டிங்ஸ்
1: இட்லியை திருப்பி போட தேவையான தோசையை திருப்பி பண்ணு. ஓகே, ஸ்கூல் பேக்குக்கும் லஞ்ச் பேக்குக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு என்ன? லஞ்ச் பேக்கு தூக்கத்துக்கு ஜாலியா இருக்கும், ஸ்கூல் பேக்கு தூக்கத்துக்கு கஷ்டமா இருக்கும்.
1: இல்ல, இதுவே வித்தியாசமா தான் இருக்கு. இல்ல, லஞ்ச் பேக்ல லஞ்ச் பேக்லாம், ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் பேக்கு வித்தியாசம். ஓகே, சாமிக்கும் கோவிலுக்கு என்ன வித்தியாசம்?
0: சாமிக்கும் கோவிலுக்கு என்ன வித்தியாசம் என்ன தெரியல மட்டும் நீங்களே சொல்லுங்க.
1: சாமி வந்து விக்ரம் நடிச்சது, கோவில் வந்து செம்மு நடிச்சது. சரி, வீட்டு தோசைக்கும் கடை தோசைக்கும் என்ன வித்தியாசம்?
0: வீட்டு தோசை வீட்டுல செய்வாங்க, கடை தோசை கடையில
1: செய்வாங்க. சரி, ஓகே சார். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது இது மாதிரி ஜாலியா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீங்க வந்து
0: இருந்திருக்கீங்க? இருந்திருக்கா மேம், இப்போ இல்ல, இப்ப எல்லாமே வேலை அந்த மாதிரி.
1: இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல பாக்கும் போது, இப்ப வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா,
0: கிடையாது. லீவ் எத்தனை நாள் லீவ் விட்டாலும் வீட்டில் தான் இருப்போம், வீட்டில் தான் விளையாடுவோம், வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தான் விளையாடுவோம். ஃபோன் கிடையாது, ஸோ சந்தோஷமா இருப்போம். அதெல்லாம் இல்லை, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நான்
1: ஓகே, நீங்கள் வந்து 90s கிட்ஸ் இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன். ஸோ நீங்கள் விளையாடின விளையாட்டு எல்லாம் மறந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி என்ன விளையாட்டு சொல்லுவீங்க?
0: உங்கள் ஊர் சைடில் தான் பச்சை குதிரை தாண்டது விளையாடுவோம்.
1: ஓகே,
0: கிள்ளி தாண்டு விளையாடுவோம். கபடி அந்த மாதிரி நிறைய இருக்கும்.
1: சரி, ஓகே, நீங்க கேட்டவனே
0: வந்து அதெல்லாம் கேட்டதுனால எதுவும் சொல்ல முடியும்.
1: கேட்டவனே வந்து ஸ்போர்ட்டிவா எங்ககிட்ட பேசினதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
0: தேங்க்யூ.
1: நேர்லி தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 102.8 அலையோடு விளையாட்டு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: பாண்டி சுத்தி பாக்கலாம் வந்துருக்கீங்க. ஓகே, எப்ப வந்தீங்க?
1: காலையில வந்து.
0: காலையில வந்தீங்க, எங்க எங்கெல்லாம் போனீங்க?
1: பாண்டி பீச்சுக்கு வந்தோம், பார்க்குக்கு போனோம்,
0: ஓகே,
1: கோயிலுக்கு வந்தோம்.
0: சரி, ஓகே. இப்ப வந்து பீச்சுக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா என்ன நல்லா
1: பண்ணீங்க? பீச்ல
0: சூப்பர்.
1: அப்புறம் வாங்கி
0: சாப்பிட்டேன். என்ன நல்லா சாப்பிட்டீங்க?
1: பானிபூரி, ஐஸ்கிரீம்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்புறம் சுண்டல்.
0: ஓகே.
1: ஓகே.
0: மிஸ்ட் பெருசா போய்

0: ஓகே, இப்போ வந்து பீச்சுக்கு வந்து என்ன இதெல்லாம் பண்ண அப்படின்னா என்ன
1: பண்ணிக்கோ? குளித்தேன்,
0: ம்,
1: சாப்பிட்டேன்,
0: ஓகே,
1: ஐஸ்கிரீம்,
0: பாண்டி வந்துருக்கீங்களா? நீங்க

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
0: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
3: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
5: நேரம் 5:46.
6: விளையாட்டுக்கு அல்லமோதி இருக்கு, அதனாலதான் வந்து நான் தொலைய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டது தேசம் ரெயின்போ 102.8. ஒரு பாட்டு கேட்டு வந்துருங்க. அடுத்து யாரு நம்ம கூட பேச

0: நேரம் 5:53. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ டவர் இஷ்யூஸ்னால நடுநடுல லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு நேர்களே. அடுத்து வந்து யார்ட்டெல்லாம் ஃபன் பண்ண போறாங்க நம்ம ஆர்ஜே சாண்டி அப்படின்றத கேட்டலாமா?
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்போ அல்ல மோதிர கூட்டத்துல வேற ஒரு ஸ்டேட்லயும் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: பேரு பாபுராஜ்.
1: ஓகே சார். வேற எதுக்கு ஃப்ரம்
2: ஃப்ரம் கேரளா?
1: கேரளால இருந்து வந்திருக்கீங்க. பாண்டிச்சேரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க?
2: அது செகண்ட் டைம். செகண்ட் டைம். ஓகே.
1: எங்கெல்லாம் பாத்துருக்கீங்க?
2: சார் சம் பார்ட் ஆஃப் பாண்டிச்சேரி இஸ் வெரி லுக்கிங் ஃபீல் வெரி குட். And the coastal area and okay. The are very wonderful, fine, fine.
1: Okay.
2: And some this place, the French colony and other parts of French colonies are looking feeling very good because these are historical places.
1: Okay.
2: And so otherwise it's a colonial place. And 200-300 years of back the French ruling here. And now we are protecting the area is very plain and okay. looking very troubled.
1: Okay, sir.
2: But, really.
1: Okay, sir. Thank you, sir. Near, if...

0: மாரடைப்பின் அறிகுறிகள். மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: நேரம் சரியாக 6 மணி. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல இருந்து நம்ம அலையோட விளையாடு ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து யார் யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத அவங்கள்ட்டே கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்போ ஒரு நேயே நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு. பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மணிகண்டன்.
1: ஓகே. நான் பாண்டிச்சேரி. நீங்க வந்து எவ்வளவு நல்லா இருக்கீங்க?
2: பாண்டிச்சேரி பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கேன். 36 வயசு.
1: ஓகே. இப்ப வந்து பாண்டி ஒயிட் டவுன்ல வந்து நீங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு
2: இருக்கீங்க? 15 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு
1: இருக்கேன். சரி, ஓகே. பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன, இதுதான் எங்க ஊர் அப்படின்னா என்ன சொல்றீங்க?
2: இதுதான் எங்க ஊர்னா பீச், சர்ச்சு, பிரெஞ்சு காலனி, இது மூணு ரொம்ப முக்கியம். பிரெஞ்சு காலனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீச் ரெண்டும் ரெண்டாவது இதுதான்.
1: ஓகேண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச் வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வெளியூர்ல எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. மத்த நாளுக்கு இந்த நாளுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க?
2: இந்த நாள்ல கூட்டம் அதிகமா இருக்கும், டிராபிக் அதிகமா இருக்கு, அதனால நிறைய விஷயங்கள் தள்ளிப்பட வேண்டியது. வீக்கெண்ட் ஒரு வேலை பண்ணணும்னா வீக்கெண்ட் பண்ண தேவையில்ல, நார்மல் டேஸ்ல பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் வெளியே போக முடியாது, நிறைய டிஸ்டர்பா இருக்கும்னால தள்ளி போட வேண்டிய ஏற்படுது.
1: இப்ப வந்து நீங்க வந்து 15 இயர்ஸா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க சரிங்களா? இப்ப நீங்க ஸ்டார்டிங் இந்த பாண்டிச்சேரிக்கும் இப்ப இருக்க பாண்டிச்சேரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க?
2: ஸ்டார்டிங்ல ரொம்ப கால்மா இருக்கு இந்த ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் காலனி பீஸ்ஃபுல்ன்றதுக்கு அர்த்தமானது. இப்ப இந்த பீஸ்ஃபுல்ன்ற வார்த்தையே எடுத்துட வேண்டியதுதான். வீக்கெண்ட்ல எடுத்துடலாம், சில டைம்ல ஒர்க்கிங் டேஸ்லயும் வராங்க. ஒர்க்கிங் டேஸ்ல ஒரு ரெண்டு நாள் தான் இந்த பீஸ்ஃபுல் பாக்க முடியுது. இப்ப இந்த பீஸ்ஃபுல்ல எங்கன்னு தேட வேண்டியது மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அது இல்ல. இப்ப
1: பாண்டிச்சேரியில வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு?

0: இப்ப வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா என்னென்ன பிளேஸ் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: நான் ஃபர்ஸ்ட் வந்து ராக் பீச், விநாயகர் கோயில், ஆசிரமம், ஆரோவில், இந்த பக்கம் பீச், பாரடைஸ் பீச், ஈடன் பீச், இதெல்லாம் சஜஷன் பண்ணுவோம்.
0: ஒரு
1: வயசுல வந்தேன், அந்த வயசு கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்களா இப்ப ஃபேமிலியா ஒரு மாசத்துல வேலை இருந்தனால இங்க.
0: இப்ப வந்து வெளியில இருந்து வந்து பீச் பாக்க வரவங்களுக்கும் நீங்க பீச் கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்சியேஷன் தெரியுதா?
1: டிஃப்ரென்சியேஷன் இருக்கு, இப்ப எங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா தெரியாது, வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும், ஒரு ஆர்வமா இருக்கும், அவங்களுக்கு மனநிலையே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், எங்களுக்கு அது இருக்காது.
0: நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு எப்போ வந்தீங்க அது ஞாபகம் இருக்கா?
1: ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கூட சின்ன வயசுல வந்து.
0: ஓகே, உங்களை வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து பீச்சுன்னு கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்காங்களா?
1: தெரியல,
0: உங்க வீட்டுல பசங்க கேட்டா
1: நினைக்கிறேன் அந்த பார்க் லாஸ்ட் டூப்ளெக்ஸ் கல்யாணம் இருக்கும், பக்கத்துல ஒரு யானை சிலை ஒன்று இருக்கும், அது நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இப்ப வரைக்கும் அந்த யானை சிலை என்னால மறக்க முடியாது. இந்த டூப்ளெக்ஸ் கலை பக்கத்துலயே அந்த யானை சிலை.
0: ஓகே, பாண்டிச்சேரி பீப்புளுக்கு வந்து ராக் பீச் வந்து ரொம்ப க்ளோஸ், கரெக்ட்டுங்களா? இப்ப வந்து இப்ப நிறைய ஈடன் பீச் வந்துச்சு, பாண்டி மெரினா வந்துச்சு, ஆரவில் பீச் இருக்கு, ராக் பீச். உங்களுக்கு ஃபேவரட்டான பீச்னா எந்த பீச்?
1: எனக்கு ஃபேவரட் பீச்னா ராக் பீச் தான்.
0: ராக் பீச் தான், எதனால?
1: ஈஸி டு அசஸ், உடனே வந்து பாக்கலாம். ஈடன் பீச் தான் தூரமா இருக்கு போகணும், அதே மாதிரி சாயந்தரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இது 24 hours ஓப்பன், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா பாக்கலாம்.
0: உங்கள்ட்ட கேட்டவனே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ உங்களோட எக்ஸ்போசரை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இதுவரைக்கும் மலையோட விளையாடு நிகழ்ச்சியில நிறைய பேர் நிறைய விதமா நம்ம கிட்ட பேசினாங்க. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பாண்டிச்சேரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் அலையோட விளையாடு நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. என்கிட்ட பேசின எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. நிலையத்திலிருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜே ரேவதி, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டேன். வேற ஒரு ஷோல வந்து திரும்ப உங்களுக்கு ஹாய் சொல்ற வரைக்கும் உங்ககிட்ட இங்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்களோட ஆர்ஜே சாண்டி, அதிரடி, சரவடி.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசிய பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்றும், தனது உயிரை துச்சமென மதித்து தீரம்மிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுடெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். அங்கு நடைபெற்ற சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.

0: இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: சர்வசமய அமைதி பிரார்த்தனையில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், புதுடெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோரும் மலரஞ்சலி செலுத்தி கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜூ, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். காந்தி ஜெயந்தியையொட்டி நாடு முழுவதும் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. நடப்பாண்டிற்கான அனைவரின் முயற்சியில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற இயக்கம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான வங்கி சீரமைப்பு திட்டம் குறித்து இன்று சேவா சங்கல்ப அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2014 பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்று இருந்த சமயம் வங்கி அமைப்பானது அது ஒப்புக்கொண்டதை விட அதிகமான வாராக் கடன்களை கொண்டிருந்தது. மேலும் பெருநிறுவன கடன் வாங்கியவர்கள் நெருக்கடியில் இருந்தனர். வங்கிகள் அந்த சேதத்தை தங்கள் கணக்கு புத்தகங்களிலிருந்து மறைக்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தன. இதனை சீர்படுத்த முதலில் கடனை ஒப்புக்கொள்ள செய்து இரண்டாவதாக அதை சரி செய்வதுமாக இருந்தது. ஒரு சொத்து தர மதிப்பாய்வு வங்கிகள் தங்கள் நெருக்கடிகளை நேர்மையாக வகைப்படுத்தவும் திவால் மற்றும் நொடித்து போதல் சட்டம் அதை தீர்ப்பதற்கான ஒரு வழியையும் அவர்களுக்கு வழங்கியது. மூலதன மறுசீரமைப்பு கூடுதல் நிதியை மீட்டெடுத்ததன் மூலம் இணைப்புகள் குறைவான மற்றும் வலுவான பொதுத்துறை வங்கிகளை உருவாக்கின. மேலும் இறுக்கமான ஒதுக்கீடுகள் நிலைமையை சீராக வைத்திருந்தன. இதன் பலனாக மொத்த வாராக் கடன்கள் மார்ச் 2018 சுமார் 11.2% என்ற உச்சநிலையிலிருந்து மார்ச் 2026 1.8% குறைந்துள்ளன. நிகர வாராக் கடன்கள் 0.4% என்ற சாதனை அளவிலான குறைந்த அளவிலும் மூலதன போதுமான தன்மை 17% அதிகமாகவும் உள்ளன. அவை மீண்டும் கடன் வழங்க ஏதுவாக இருப்புநிலை கணக்குகள் சீரமைக்கப்பட்டன.
0: புதுச்சேரி அரசு சார்பில் அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக மக்கள் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சாலை காமராஜர் சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு கைலாஷ்நாதன் கூறுகையில்,
3: மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காலிருந்து திரும்பி வந்த பிறகு 17 தங்கினது சபர்மதி ஆசிரமத்தில் தான். அங்கதான் அவர் எல்லா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாரு. இந்த திங்கட்கிழமை வந்து சபர்மதி ஆசிரமத்தை யுஎன்எஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நமக்காக பெரிய மதிப்பு அது. அவருடைய அந்த மகத்தான சிந்தனையை மக்கள் இயக்கமாக மாற்றும் நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2000

0: 2014 காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 ஸ்வச்ச பாரத் இயக்கத்தை தொடங்கி வைத்தார்.
1: தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறுகையில்,
2: சுற்றுலா பயணிகள் வருகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் கோவை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமான அதனை உள்ளாட்சித்துறை அது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறேன். அவர்களும் துறையும் அதனை அந்த பணியை மேற்கொள்ள மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றனர். சொன்ன மாதிரி அவர்கள் பணி பாதுகாப்பு என்பதும் அவருக்கு நோய் வராமல் தடுப்பதற்கான சிகிச்சை அளிக்கின்ற முறையிலும் சரி, தடுப்பூசி அளிப்பதும் சரி, அந்த ஒப்பந்தங்களும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும்.
1: தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி கிணற்று வளாகம் தூய்மை செய்யப்பட்டது. கடந்த 1934 சுதந்திர போராட்ட சுற்றுப்பயணத்தின் போது சுரக்குடி வழியாக வந்த மகாத்மா காந்தி அங்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் நீர் எடுக்க நிலவிய பாகுபாட்டை நீக்கி அக்கிணற்றை அனைத்து தரப்பு மக்களின் பயன்பாட்டிற்கும் அர்ப்பணித்தார். அன்று முதல் இந்த கிணறு காந்தி கிணறு என்று அழைக்கப்பட்டு காரைக்காலின் வரலாற்று சின்னமாக போற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு செருமா விலங்கையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் திருநள்ளாறு கொம்பியூன் பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர்கள் இணைந்து காந்தி கிணற்று வளாகத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நாளை காலை 11 முதல் மதியம் 1 வரை காரைக்காலில் நடைபெற உள்ளது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்திலும், தெற்கு காவல் கண்காணிப்பாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் நேரடியாக பங்கேற்று மக்களின் மனுக்களையும் குறைகளையும் கேட்க உள்ளனர். பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி தங்கள் பகுதி சார்ந்த காவல்துறை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரிகர்வ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய இடங்களிலும், புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 4 இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்கச் செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவைச் சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:20. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வந்து கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2271760 மற்றொரு 2752233 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். சிதம்பரம் என்ப கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
2: அமர்க்கலமா
1: போடுங்க. நன்றி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ் சென்னையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் மேடம். அனைவரும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: எனக்கு வந்து அரண்மனை போர்ல இருந்து அந்த ஜோஜோன்ற பாட்டு அந்த கொடுத்துருங்க.
0: உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். பரவின், திருவண்ணாமலை.
0: சொல்லுங்க மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
4: நெட்டச்சம் படத்துல இருந்து இதுவும் கடந்து போகும் அந்த பாட்டு ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே, ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்.
4: ஆமா, அதுக்கு வரிகள்லாம் நமக்கு பொறுத்த மாதிரி இருக்கும், அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.
4: தேங்க்யூ மேம்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். டைம் கரெக்டா 6:53 4 நொடிகள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலாம் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா போனை எடுங்க, டயல் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2275230 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நாம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: தென்மேற்கு, கணேஷ் ராஜா.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: பாடம் வந்து மின்சார கண்ணா.
0: ஓகே,
1: பாடல் வந்து
0: சரி சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிருக்கு நன்றி.
1: நன்றி.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். நாடாளுமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி சிலைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மேக்வால், டாக்டர் ஜிஜேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பி ஆர் என் திருமுருகன், திரு மீனாட்சி சுந்தரம், திரு வி விக்னேஸ்வரன், மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் பழனிவேல், பிபிஎஸ் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் திரு பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மின்துறை காரைக்கால் வட்டம் சார்பில் விழிப்புணர்வு வார விழா 2026 முன்னிட்டு நுகர்வோர் குறை கேட்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது என்றும், இந்த முகாம்கள் வரும் அக்டோபர் 5 திருமலை ராயன்பட்டினம் இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும், அக்டோபர் 6 நெடுங்காடு அலுவலகத்திலும், அக்டோபர் 7 அம்பகரத்தூர் மற்றும் நிரவி அலுவலகங்களிலும், அக்டோபர் 8 திருநள்ளாறு மற்றும் காரை நகர வடக்கு அலுவலகங்களிலும், அக்டோபர் 9 கோட்டுச்சேரி இளநிலை பொறியாளர் அலுவலகத்திலும் நடைபெற உள்ளதாக மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, தூத்துக்குடி, சிவகங்கை ஆகிய இடங்களிலும், புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 4 இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03, 32 நொடிகள்.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: படம்
0: சார்? யார், எங்க இருந்து?
1: பக்கிரிபாளையம்.
0: ஓகே, யார் பேசுறீங்க சார்?
1: நாகராஜன்.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: பீம்ஸ்க்கு படத்துல இருந்து பாட்டு.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. பேட்ச்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆந்திராவில் அமையவுள்ள சர்வதேச தோட்டக்கலை முனையம் அத்துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று மதனப்பள்ளியில் இம்முனையத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி, மாதுளை, வாழை, மாம்பழ சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முனையம் அமைய உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இவ்விரு தலைவர்கள் பின்பற்றிய உண்மை, அகிம்சை, எளிமை, நேர்மை உள்ளிட்டவற்றை இளையோர் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்காக இவ்விரு தலைவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதிர்கால சந்ததியினருக்கு உந்து சக்தியாக திகழும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கோவாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் 50 முறை கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்று கூறினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஜனநாயகத்தை பாதுகாப்பது குறித்து காங்கிரஸ் தற்போது பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு

0: வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவா அரசும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் விடுபட்ட வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு முன்னதாக உள்ள வாக்காளர் பட்டியலையும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலையும் சரிபார்த்து விடுபட்ட வாக்காளர் சேர்க்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. இதுதொடர்பாக ஐநா சுற்றுச்சூழல் தலைவர் திரு சைமன் ஸ்டீல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முன்தினம் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விநியோக கட்டமைப்பும் இதன் மூலம் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூரிய சக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் எட்டாம் கட்ட ஏலம் இம்மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த ஏலத்தில் 30 பரிசுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி மெட்ரோ குறித்து விவரிக்கும் 2 பரிசுகளும் இதில் அடங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்த தகவல்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகி வருகிறது. நாட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்த விளக்கமும், தூய்மையை பராமரிப்பது, நீர் மேலாண்மை, சுயசார்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றி வருகிறார். திரு நரேந்திர மோடிக்கு முன்னதாக எந்தவொரு பிரதமரும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதில்லை. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது 100வது மன் கி பாத் உரையில் மக்கள் இயக்கமாக இந்த நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹிந்தி நடிகர் அமீர்கான் மன் கி பாத் நிகழ்ச்சி மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். கோடிக்கணக்கான மக்கள் பிரதமரின் மன் கி பாத் உரையை கேட்பதாகவும் அதன் மூலம் அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நாடு முழுவதும் அறியப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: காந்தி ஜெயந்தியையொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள ரங்கசாமி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு குளங்களை சீரமைக்க உள்ளதாக இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் முருகேஷுங்க, காஞ்சிபுரம் வாசி. தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து நாங்க அக்டோபர் 2 பல தன்னார்வல அமைப்பு சேர்ந்து இதை கிளீன் பண்ணோம், முடிவு பண்ணோம். மாநகராட்சி நாங்க அப்ரோச் பண்ணப்போ இது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் இணைந்து வந்து இந்த குளத்தை நாங்க சீர்படுத்த ஆரம்பிச்சோம். கூடுமான வரைக்கும் இந்த குளத்தை வந்து நாங்க கம்ப்ளீட்டா மக்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரவங்க நாங்க கொடுத்துருவோம். வரும் வாரங்கள்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களுமே நாங்க வந்து தூர்வாரணும், இல்லைன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட நாங்க நடத்துறோம். இதுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி தெரிவிச்சு.
0: நாட்டை தூய்மையாக

0: வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்பணிகளை மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
1: என் பேர் பவித்ரா, நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் வந்து கிளீன் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்மளும் நல்லா இருக்கணும், மக்கள் கூட நல்லா இருக்கணும், நம்ம சுகாதாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும், நம்ம இருக்கிற இடம் கூட தூய்மையா வச்சுக்கணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். முக்கியமா நாங்களே ஒரு 20 பேர் வந்திருக்கோம். இங்க வந்து 300க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து தூய்மை பணியாளர் செய்யறதுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகாராஷ்டிராவில் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 67 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மும்பையில் மகாராஷ்டிரா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 2,90,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலீட்டிற்கான முன்னணி மாநிலமாக மகாராஷ்டிராவை உருவாக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபையொட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தன்தரன் பகுதியில் இவர்கள் ஊடுருவ முயன்றதாகவும் அதை தடுக்க விடுத்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து ஊடுருவ முயன்றதன் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஃபேட்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவன் பினோவை வென்றார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் சாரா லாங்கரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த்தா தாசும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளையோர் பங்களிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்த மாநிலங்களில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பசுமை எரிசக்தி வழித்தடத்திற்கான 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெரிய அளவில் பலன்களை தரும் என்று ஐநா கூறியுள்ளது. ஃபேட்விலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, 36 நொடிகள்.
2: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
2: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: தமிழ் தாயின் தங்க மகளுக்கு முன்னேற வணக்கம்.
1: இரவு வணக்கம் கூறுவது யார் இங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்?
4: உங்களையும் எங்களையும் ஒரு ஆட்டம் போட வைக்கும் ஒரு பாடல். இவர்கள் தம் கட்டி ஆடுகிறார்கள், இவர்கள் மீடு வாங்க புறப்படுகிறார்களாம். எங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பங்கு பிரித்து கொடுப்பார்களா?
1: ஓகே, கேட்டுலாமா
4: பாடல்? ஒரு துளையான பாடல் வெளியே கேட்காத ஒரு பாடல். நன்றி.
1: நன்றி சார்.

0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்க.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம், தேவாமங்கலம் முருகன்.
3: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்? உங்களுடைய விருப்பமான பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு நன்றி சார்.
4: நன்றி மேடம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்பதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து?
1: திருக்கோணம் ராஜா.
0: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
1: சூப்பர் ஸ்டார் படையப்பா.
0: ஓகே,
1: பாடல் வந்து என் பேர் படையப்பா.
0: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்?
1: பேரழகன்ற திரைப்பட்டில இருந்து காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் அப்படின்னு.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி மேம், உங்களுக்கு.

0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுடெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் தேசப்பிதா காந்தியடிகள் சமாதியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஜிப்மரில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜிப்மர் வளாகத்தில் உள்ள காந்தி பார்க்கில் உள்ள காந்தியின் சிலைக்கு ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் இயக்குநர் மகாத்மா காந்தியின் சத்தியம், அகிம்சை, தன்னலமற்ற சேவை போன்ற கொள்கைகளை வாழ்க்கையிலும் பணியிலும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். இத்தகைய உயர்ந்த கொள்கைகள்தான் வலுவான முன்னேற்றமுள்ள தேசத்தை உருவாக்க வழிகாட்டுகின்றன என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சாலை காமராஜர் சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான பிஎட் 2 ஆண்டு பட்டப்படிப்பிற்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த தகுதியுள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் www.pkckl.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை ரெக்கவ் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க. வணக்கம் மக்களே.

0: take lives. Commerce Minister Piyush Goyal says India is building manufacturing value chains from design to finished goods as a trusted link in global supply chains. Nation pays homage to father of the nation Mahatma Gandhi and former Prime Minister Lal Bahadur Shastri on their birth anniversary. And in Asian Games, India win first women's hockey gold in 44 years. Wrestler Sujit Kalkal and boxers Parveen Hooda, Lovlina Borgohain and Ankush Pangal also clinched gold medals. India climbed to fifth position in overall medal standings, with tally rising to 76, including 16 gold. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன? இதற்கான சட்டங்கள் கடந்த ஏப்ரல் 1st முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, இது குறித்து சொல்லுங்க சார். இதற்கான அவசியமும் என்ன?
4: முதல்ல இதற்கான அவசியம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் திடக்கழிவு மேலாண்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு தோராயமான கணக்கு, இந்தியா முழுமையிலும் ஓர் ஆண்டுக்கு ஏறத்தாழ 67 மில்லியன் டன் அளவுக்கு திடக்கழிவுகள் வருகின்றன அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கணக்கு தான், ஏன்னா நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு துல்லியமா கணக்கு செய்ய முடியாது. இப்போ இந்த 67 மில்லியன் டன் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு அது எவ்வளவுங்கிறது தெரியாம போயிடலாம், சரிங்களா? ஒரு லாரி நிறைய சரக்கு ஏத்துற வச்சுக்கலாம், அதிகபட்சமாக 10 டன் இருக்கும். அப்போ 67 மில்லியன் டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் லாரி அளவுக்கு இருக்கு. அதாவது 67 லட்சம் லாரி நிறைய ஏத்தனா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறோம். இது கூடுவதற்கு தான் அதிக சாத்தியங்கள் இருக்கிறது, குறைவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு, நம்முடைய மக்கள் தொகை அது மாதிரியாக. அப்போ இந்த திடக்கழிவு அப்படிங்கறது சாதாரண பிற கழிவுகள் மாதிரி இல்லை, இரண்டு மூன்று பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, அது இடம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இரண்டாவது, நாளாக நாளாக நாளாக அதிலிருந்து வரக்கூடிய நச்சுப் பொருட்கள், அது இரண்டு. மூன்றாவது, அது எப்போதுதான் அப்புறப்படுத்துவதுங்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் திடக்கழிவு மேலாண்மை. இதை நம்ம எப்படி நம்ம கையாளப் போகிறோம், இதை எப்படி நம்ம திருத்தி வைக்கப் போகிறோம் அப்படிங்கறதுக்கான அந்த கேள்விக்கான விடை தான் திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது. புதிய கருத்துருவெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, திடக்கழிவு எந்த அளவுக்கு முழுமையாக அப்புறப்படுத்தி விட முடியும் அப்படிங்கறத பாக்கிறோம். அதுதான் இதுவரையில கடந்த சுமார் 76-78 ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில திடக்கழிவுக்கு என்று ஒரு தனியாக ஒரு மேலாண்மை, அதற்கென்று தனியாக சட்டங்கள் விதிமுறைகள் வேணும் அப்படின்னு யாரும் முயற்சிக்கல. அது அவங்களுக்கு தவறு இல்லை,
3: பெரிதா எடுத்துக்கல.
4: ஆமா, பெரிதா எடுத்துக்கல. காரணம், சிறிது சிறிது சிறு சிறுதாக அது பெரிதாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அபாயத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிற போதுதான் நமக்கு அதற்கான ஒரு தேவை இருப்பதாக உணர ஆரம்பித்தோம். ஆனால் அபாயம் சொல்றதுக்கு முன்னாலே இந்திய அரசாங்கம் விழுத்துக் கொண்டது. இப்போ திடக்கழிவு மேலாண்மை பற்றி சட்டங்கள் கொண்டு வருது. அதுதான் இப்ப சொல்லக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத அதுல இருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும், அதனுடைய அபாயம் என்னவாக இருக்கும், எனக்கான அவசியம் என்னங்கிறது இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும். நமக்கு இவ்வளவு திடக்கழிவுகள் இருக்கிற பொழுது அது எவ்வாறு அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் எஃபர்ட்டா இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது சவாலான ஒரு பணியாக இப்பதான் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு சவாலான பணியை ஒரு எடுத்து செய்கிறார் என்றால் அதற்கான சரியான விதிமுறைகள் வேணும். அந்த விதிமுறைகள் தான் இப்ப நம்ம வகுத்திருக்கிறோம். இந்த விதிமுறைகள் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், அதுல குறிப்பிட்ட வரையறைகள் இருக்கிறது, யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்கிறது. விதிமுறைகளும் இருக்கின்றன, வரையறைகளும் இருக்கின்றன, வழிமுறைகளும் இருக்கின்றன. இத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான அவசியம் ஏன் இப்போது வந்திருக்கிறது சொன்னால், இப்போது இல்லை என்றால் எப்போது முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் காரணம். அதனால இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிற அந்த கருத்துருவம், இது சார்ந்த இந்த சட்டம் அல்லது விதிமுறை 2026 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மால் இந்த திடக்கழிவிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான், அதை நோக்கிய முதல் படிதான் இந்த விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
3: நிச்சயமா சார். அதாவது ஒரு செயல் திட்டம் இருந்தாதான் அது வந்து ஒரு நடவடிக்கையா வந்து மாறும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் அரசு இப்படி ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் வந்து புரிஞ்சு
4: சொல்லலாம்.
3: இப்போ திடக்கழிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னு முன்பே சொல்லியிருந்தீங்க. திடக்கழிவுனா என்ன, அதனுடைய மேலாண்மை அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு?
4: திடக்கழிவுகள் என்ன அப்படின்னா, இதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினேஷன் கொடுக்க முடியாது. ஆனால் எதுவெல்லாம் திரவ கழிவு இல்லையோ அதெல்லாம் திடக்கழிவு அப்படின்னு சொல்ல முடியும், மேலோட்டமா சொல்லணும். ஆனால் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா, திடக்கழிவுகள் 4 பிரிக்கிறார்கள். இப்போது சூரிய சட்டத்தின் 4

0: பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னன்னா வெட்டு, இன்னொன்று ட்ரை அதாவது ஈரமானது, அடுத்து உலர்ந்தது, அப்புறம் சானிட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஹசார்டஸ் அப்படின்னு நாங்கள் பிரிக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா இந்த பயோ வேஸ்ட் இருக்குல்ல, வேளாண் பொருட்கள் சார்ந்த வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முழுமையாக வேஸ்ட் நம்ம சொல்றதுக்கு இல்லை. அதனால மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதெல்லாமே வந்து என்னென்ன சமையல் பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய மிச்சம் மீதி எல்லாம் எடுத்து போறாங்க வச்சுக்கலாம், இது பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. வரக்கூடிய திடக்கழிவு தான், அதுவும் திடக்கழிவு தான், அது ஒன்று. அதுதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி திடக்கழிவுகளும் இந்த நாளில் இந்த நான்காவது இருக்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். ஆனால் இதுவரைக்கும் இந்த திடக்கழிவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா கழிவுகளும் ஒன்றுதான், ஒரே இடத்துல ஒன்னா போட்டு வச்சிருக்கோம், அதுலேருந்து நம்ம மாறணும். அப்போ இந்த திடக்கழிவு என்ன அப்படின்னா மக்கள் உபயோகப்படுத்தி விட்டு அல்லது உபயோகப்படுத்துவதற்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகுதியற்றது அப்படிங்கிறது எதெல்லாம் வீசி இருக்கிறார்களோ அதெல்லாம் திடக்கழிவு. அந்த திடக்கழிவுகளை முக்கியமான எங்க ஏன் இது திரவ கழிவு இல்லாத திடக்கழிவு சொல்றோம் அப்படின்னா திரவ கழிவுங்கிறது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு சாத்தியம் உண்டு, அதுதான் திரவம்
1: கரங்களால் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது.
0: வருகிறது. அதற்கான வசதிகளும்

0: செய்தி தெரிஞ்சிருந்த அரசு. அப்புறம் இரண்டாவது, எப்போது செய்யலாம் அப்படிங்கிறது கூட இருக்கு. எந்த நேரம், காலை வேலையா, மாலை வேலையா, இரவு வேலையா, எப்போது செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்கு. ஒவ்வொன்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான். அது மட்டுமே இல்ல, இந்த திடக்கழிவுகளை வந்து எந்த அளவுக்கு சிதறாமல் சொல்ல சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கவனம் செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பயிற்சி தரப்படுகிறது, அவர் மீது என்ன அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்க போனா, அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அது மிக நிச்சயமாக அரசாங்கம் செய்திருக்கிறது. முன்னெல்லாம் ஒரு மேலாளர் என்று தனியாக ஒருவர் இருக்க மாட்டாங்க, பட்டு போவாங்க அப்படியே தூங்கி பிள்ளைங்க அவங்களோட கடமைகள் செய்வார்கள். ஆனா இப்பெல்லாம் மேலாளருக்கும் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது? மிகவும் கவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு தூய்மை பணியாளரும் அதற்காற்ற அந்த ஒரு பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் அந்த பணியில் ஈடுபடுவதில்லைங்கிறத அவங்க உறுதி செய்யணும். இப்ப பாருங்களேன், இந்த பொறுப்பை கொண்டு வந்து மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவருடைய பணி தான் முக்கியம், அவங்களோட கடமை தான் முக்கியம், இறங்கி அப்படியே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவர்கள்ட அந்த பொறுப்பை கொடுக்கல, அது கூட மேலாளர்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பொறுப்பு, அவங்க முழுமையாக அணிந்து கொள்கிறார்கள். அதுவே வந்து ஒரு பெரிய ஷிப்ட் தான், அது இவங்களுடைய கடமை இது. ஆனால் இவர்கள் இது சரியாக அணிந்து கொண்டு முறையாக பணி செய்கிறார்களா, அப்படி முறையாக குப்பை சேகரிக்க சொல்ல வரல, அவங்களோட பாதுகாப்பு அம்சங்கள்லாம் முறையாக இருக்கின்றன என்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மேலாளர்கிட்ட கொடுத்ததுனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊழியர் நலன்கள் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் இரண்டாவது, பணி நேரம், அப்புறம் பணிச்சூழல், அப்புறம் பணிக்கான ஊதியம், எல்லாத்திலும் இந்திய அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கிறது. முன்னெல்லாம் அப்படி இல்ல, நீங்க போனீங்கன்னா அந்த பகுதி இருக்கு மொத்தமே நீங்க தான் எல்லாத்தையும் கல்வி கொண்டு வந்து கொட்டணும் அனுமதி. இப்ப அப்படிலாம் இல்ல, ஒவ்வொருவருக்கும் பணி நேரம் தொடங்கி பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எல்லாமே
1: பணி செய்ய வேண்டிய பகுதி முதற்கொண்டு
0: எல்லாமே வரையறுக்கப்படுகிறது, எல்லாமே வரையறுக்கப்படுகிறது. இதெல்லாமே ஊழியர் நலன் சார்ந்ததுதான். அது இல்லாம அவர்களுக்கு நிரந்தர வருமானம் வருவதற்கும் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் கூட தொடர்ந்து இந்திய அரசாங்கம் இப்ப மிகவும் கவனத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இப்போ கூட சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை, நல்வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அதுதான். ஏதோ அரசாங்கம் மட்டுமே செய்யணுங்கிறது இல்ல, நமக்கும் கூட அது ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால இதெல்லாம் பண்ண சொல்றோம். வகைப்படுத்த எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரே இடத்துல எல்லா திடப்பொருளும் இருக்கும்போது வகைப்படுத்த வேண்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு ஹசார்டஸ் ப்ராசஸ் பாருங்களேன், அதிலிருந்து அவங்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கறனாலதான் இந்த செக்ரிகேஷன் மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்களின் உடல்நலனுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதனால்தான் இது வேணும் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய முன்னெடுப்பு மிக முக்கியமான காரணமே என்னன்னா, தூய்மை பணியாளர்களின் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத முக்கிய குறிக்கோள்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்த வந்து உங்க பேச்சுல வந்து நான் கவனிச்சேன், மருத்துவ கழிவுகளை வந்து ரொம்ப கவனமா வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்றத நீங்களுடைய பேச்சினுடைய சொன்னீங்க. மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது முறையா அகற்றப்படாமல் இருக்கும் போது?
0: இதுல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவு இரண்டு விதங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா மருத்துவ கழிவு மருத்துவ கழிவாக மட்டுமே இருக்கும், இன்னொன்னு டீகம்போஸ் ஆகிட்டு அது ஒரு நச்சுத்தன்மை கலந்த ஒரு டாக்ஸிக் எலிமெண்டா மாறிடும். அது மாதிரி ரெண்டு இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ரத்த துளிகள், நோயாளிய ரத்த துளிகள் வெளியே கிடக்கிற போது அது மிக அதிகமான நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான, ஆபத்து நிறைந்த நோய்க்கிருமிகளை உண்டாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. இதுவே பயன்படுத்தப்படாத சிரஞ்சு ஊசி இருக்கு, யாருமே பயன்படுத்தல, அப்படியே போட்டுருக்காங்க வச்சுங்களேன், அது ஒரு மெடிசினல் எக்யூப்மெண்ட் தான். அதனால இது வரைக்கும் பயன்படுத்தப்படவில்லைன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ அது எந்த அளவுக்கு நோயாளிய உடல் இருந்து நேரடியாக ஏதேனும் ஒருத்த தொடர்பு கொண்டு வெளியே வருகிறதோ அதெல்லாம் மிகவும் ஆபத்தானது. இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது மருந்துகள். சில மருந்துகள் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈஸியா காற்றுல எவாப்ரேட் ஆகும், காற்றுல கரைய தொடங்கும். அது மாதிரியான மருந்துகள் ஒருவேளை சரியாக மூடப்படாமல் அப்படியே கொட்டப்பட்டிருந்தா வச்சுங்களேன், அது மிக நிச்சயமாக ஊறு விளைவிக்கும். காற்றுல பரவக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும், சீல்டு கவர்ல இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ மருந்துகள் தானாக ஒரு ஆபத்தை உருவாக்குமானா இல்ல, அது எந்த நிலையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது பயன்படுத்தப்படாமலே இருந்திருக்கிறதா, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதனால எல்லாத்தையும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்து மருந்து பொருட்களை குப்பைகளை போடுகிற போது ஏதேனும் ஒரு அட்டையிலோ அல்லது ஒரு பெட்டியிலோ போட்டு மூடி அதுக்கப்புறம் போடுங்க, அப்படியே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அதுல இருந்து வரக்கூடிய அந்த கசிவுகள் வெளியே யாரும் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்.
1: அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்கு என்ன? ஏன்னா இப்ப வந்து பஞ்சாயத்தோ நகராட்சியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இதுல முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யறாங்க, அவங்களுடைய பங்கு என்ன சார்?
0: பங்களிப்புன்னு பார்க்க போனா ஒன்னே ஒண்ணுதான், அதை அகற்ற வேண்டும். ஆனா அதை அகற்றுவதற்கான அத்தனை சோர்சஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல, வழிமுறைகள் அவங்க தேர்ந்தெடுக்கான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து திடக்கழிவு அகற்றுவதில் இருந்து இரண்டு மூன்று வழிமுறைகள் தான் உண்டு. ஒன்னு வந்து எரிப்பது, இரண்டாவது பள்ளம் தோண்டி புதைப்பது, மூன்றாவது மூடுவது. இந்த மூணுதான் இருக்கு, வேற பல வழிமுறையே இல்ல. இப்போ உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வைத்துக் கொண்டு மிக அதிகமாக போனாலும் அவங்களால எரிக்கதான் முடியும். ஆனால் எல்லா கழிவுகளும் எரிக்க முடியாது, எரிக்க கூடாது. அப்போ அவங்களோட பங்களிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு, எங்கே எல்லாம் எரிக்கக்கூடிய திட கழிவாக இருக்கிறதோ அங்கே அவ்வளவு பங்களிப்பு அதிகமாக இருக்க முடியும். இரண்டாவதுதான் மூடுவது, அது ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் அந்த ஃபில்லிங் இருக்குல்ல, அது மிக கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு இடம் வேணும், அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், எல்லாத்தையும் ஒரு இடத்த போட்டு ஃபில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சோ அங்கே அவங்க பங்களிப்பு அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை.
1: நேயர்களே, திடக்கழிவு மேலாண்மை மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 9:30 ஏழு நொடிகள்.
1: நேயர்கள் கேட்க விருப்பது

நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு.

0: தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின்
1: 157வது
0: பிறந்த தின விழா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இயங்கி வரும் மத்திய பொதுத்துறை நிறுவனமான NLC இந்தியா நிறுவனத்தில்
1: இன்று காலை 9:30 மணி அளவில்
0: வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிறந்த தின விழா தொடங்குவதற்கு முன்னர் NLC இந்தியா நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர்
1: பிரசன்னகுமார் ஆச்சாரியா அவர்கள்
0: நகர நிர்வாக அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான ராம்துன் கீதம் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் NLC தலைவர் அவர்கள் சுகாதார பணியாளர்களின் சேவைகளை பாராட்டி கௌரவித்தார். தொடர்ந்து மகாத்மாஜி கொள்கைகளின் மைய கருப்பொருளான ஸ்வச்சதா தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களால் பேரணி நடத்தப்பட்டது. மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் காலை
1: 10:30 மணி அளவில்
0: கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையத்தில் அமைந்துள்ள கலையரங்கத்தில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் பிறந்த தின விழா NLC இந்தியா நிறுவனத்தின் கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்கியது. தொடர்ந்து நெய்வேலி மகளிர் மன்றம் சார்பில் வைஷ்ணவ ஜனதோ பாடல் பாடப்பட்டன.

0: தொடர்ந்து பகவத்கீதை, பைபிள், திருக்குரான், திருக்குறள், நாலடியார் போன்ற புனித நூல்களிலிருந்து சுற்றோடர்கள் வாசிக்கப்பட்டன. ராமகிருஷ்ணா சேவா சங்கம், இந்திய கிறிஸ்துவ கலாச்சார சங்கம், நெய்வேலி முஸ்லிம் ஜமாத் ஆகிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் NLC இந்தியா நிறுவனம் நடத்தி வரும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் இப்புனித நூல்களிலிருந்து கருத்துக்களை எடுத்துரைத்தனர்.
1: பிரீத்தி, 11th ஸ்டாண்டர்ட் ஆஃப் NLC கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிளாக் 11 ஃபார் தி பிரசன்ட் டாஸ்க் ஆன் திருக்குறள்.
2: திருக்குறளை இயற்றி அதையே உலக பொதுமுறையாக திகழ வைத்துள்ளார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் தார்சுதா என்று மொழிபெயர்த்த நூலை மகாத்மா ஒரு முறை படித்தார். அஞ்சிலிருந்து திருக்குறள் வழி நடப்பது என்று முடிவு செய்தார். அதிலும் பொய் பேசக்கூடாது என்பதை, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என சொல்லப்படுவது எது என்றால் மற்றவர்களுக்கு எவ்வகையிலும் தீமை தராத சொற்களை பேசுதலே ஆகும். அது மட்டுமல்ல, வாய்மையே சிறந்த அறம், அதுவே சிறந்த பண்பு என்கிறார் ஐயன் வள்ளுவனார். அந்நூலை படித்ததிலிருந்து மகாத்மா அவர்கள் உண்மையை பேசி அதற்காகவே வாழ்ந்தார். தமிழனாக பிறந்ததால் நமக்கெல்லாம் பெருமை. இன்னால் செய்தாரே ஒருத்தல், அவர் நான நன்னையும் செய்துவிடல் என்ற குரலுக்கேற்ப ஒருமுறை மகாத்மா அவர்கள் தென்னாப்பிரிக்காவின் பயணத்தின் போது அவரை பூட்ஸ் காலால் ஒருவர் உதைத்தார். அவரை அப்பொழுதே மன்னித்து அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டார். நமக்கு தீமை செய்த ஒருவரை தண்டிக்கும்படியாக அவர் வெட்கப்படும் அளவில் நன்மை செய்ய வேண்டும் என்கிறார் நம் ஐயன் வள்ளுவனார்.
0: தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெய்வேலி மகளிர் மன்றம், தெலுங்கு சமிதி, கேரள கலா சமிதி, கன்னட சங்கம், பாரதிய கலா சமிதி மற்றும் பொதுத்துறையில் பணிபுரியும் பெண்கள் அமைப்பு, மேலும் சிறப்பு குழந்தைகளுக்கான நெய்வேலி ஸ்னேகா பள்ளி ஆகிய கலாச்சார அமைப்புகளின் உறுப்பினர்கள் பக்தி பாடல்கள் மற்றும் தேசபக்தி பாடல்களை பாடியதுடன் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக நெய்வேலி மகளிர் மன்றம் சார்பில் NLC இந்தியா நிறுவனம் நடத்தி வரும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய புத்தக பைகளை நெய்வேலி மகளிர் மன்ற தலைவி மற்றும் மகளிர் மன்ற புரவலர்கள் ஆகியோர் மகளிர் மன்ற பொறுப்பாளர்களுடன் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் தூய்மை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட வண்ணக்கோள போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிறுவன தலைவர், இயக்குநர்கள் மற்றும் கண்காணிப்புத்துறை தலைமை அதிகாரி ஆகியோர் பரிசுகளை வழங்கினா்.

0: அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைல் ரிமைனிங் கான்சியஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் கம்யூனிட்டிஸ் கனெக்டட் வித் அவர் ஜர்னி. ஆன் திஸ் காந்தி ஜெயந்தி லெட் அஸ் ரிமெம்பர் காந்திஜி நாட் ஓன்லி த்ரூ வேர்ட்ஸ் அண்ட் செரிமோனிஸ் பட் த்ரூ தி குவாலிட்டி ஆஃப் அவர் ஒர்க் அண்ட் தி சாய்ஸ் வி மேக் எவ்ரி டே. Each one of us contributes with sincerity with our own sphere, the collective impact will be far larger than an individual effort. Let us continue to build NLC India Limited as a strong, progressive and responsible institution, contributing meaningfully to the nations and creating a better future for the generations to come. Nandri, Vanakkam, Jai Hind.
1: தொடர்ந்து இவ்விழாவில் நெய்வேலி மகளிர் மன்றம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்பு, புத்தக பைகள், பாடப்புத்தகங்கள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர்கள், செயல் இயக்குநர்கள், உயர் அதிகாரிகள், அனைத்து பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள், நலச்சங்க நிர்வாகிகள், பொதுத்துறையில் பணிபுரியும் மகளிர் நலச்சங்க நிர்வாகிகள், நெய்வேலி பள்ளிகளின் முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பல்வேறு கலாச்சார சங்கங்களின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கல்வித்துறையின் கூடுதல் முதன்மை மேலாளர் ஆர். அரவிந்த பாபு நன்றி கூறினார். அதன் பின்னர் தேசிய பாடலான வந்தே மாதரம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண் பாட விழா இனிதே நிறைவு பெற்றது. அதன் பின்னர் தூய்மையே சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக அங்குள்ள வளாகங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மை பணியும் நடைபெற்றது.

நேயர்கள் இதுவரை கேட்டது நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தின விழா கொண்டாட்டங்களின் வானொலி தொகுப்பு.

0: அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:42:33. வண்ணங்களின் சங்கமம் வானவில், வண்ண பாடல்களின் சங்கமம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களுக்கு ஏற ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிலவோடு பேசும் இரவில், நினைவோடு வாழும் நொடிகள், உன் கைகள் என் கைகளில் சேர்ந்தால் உலகமே நம் காலடியில். உன்னுடைய காதலை என்னுடைய இதயத்துல உருவாக்கினதாலேயோ என்னவோ, என்னுடைய இதயமே ஒரு கோவிலா மாறிடுச்சு. அந்த கோவில்ல வாழக்கூடிய தெய்வமா நீதான் இருக்க. பாடல் இதயம் ஒரு கோவில் படத்திலிருந்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: தேன் சுதைவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உன்னுடைய ஒரே ஒரு பார்வை போதுமே, அதுல 1000 கவிதைகள் பிறக்கும். உன்னுடைய சிரிப்பை கேட்டாலே என்னுடைய சோகங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும்.

நாட்கள் எல்லாம் மாறட்டுமே, காலங்கள் கூட ஓடட்டும், ஆனா என்னுடைய வாழ்வின் கடைசி நொடி வரைக்கும் உன்னுடைய காதல் மட்டுமே போதும். காதலிய பிரிஞ்சு வாழக்கூடிய காதலனாயிருந்தாலும் சரி, காதலனை பிரிஞ்சு வாழக்கூடிய காதலியாயிருந்தாலும் சரி, பார்க்காத வரக்கூடிய காதலா இருந்தாலும் சரி, ஒருதலை காதலா இருந்தாலும் சரி, காதல் காதல் தானே. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். ஜெயச்சந்திரன் பி. சுசிலா குரல்களில் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர்.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உன் பெயரை சொல்லும் போதெல்லாம் என் உள்ளம் என்னையும் மீறி துடிக்கிறது. நீ வந்த நொடி முதல் நான் நானாக நான் இல்லையே. உன் விழியில் விழுந்த பின்பே வேறெதுவும் தெரியவில்லையே. நிகழ்ச்சியில பாடல் வருது கேட்கலாம். சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:20 பத்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்ந்து கேட்கலாம் தேன் சிந்துதே வானம். ஒரு நல்ல பாடல்களை வந்து கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசு மட்டும் கேட்கறது கிடையாது, நம்மளுடைய நினைவுகளும் தான் கேட்க ஆரம்பிக்குது இல்லையா? இது ஒரு காதல் பயணம். ஒரு அமைதியான இரவு, வானத்துல முழு நிலா, தெருவுல மில்லிய காற்று. அந்த தெருவுல ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவனுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற வார்த்தைக்கே இடமே கிடையாது. காதல்லாம் வந்து சினிமாவில தான்ப்பா நடக்கும் அப்படின்னு வந்து நண்பர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த இரவு அவருடைய கருத்தையே வந்து மாத்திருச்சு. தெருவின் மறுபக்கத்துல ஒரு பெண் நிக்கிறாங்க. அவளை பார்த்த அந்த நொடியில ஹீரோ நடக்கிறதையே மறந்துட்டாரு. அவனுடைய நண்பன் கேக்குறாரு, டீ என்னடா அங்கேயே நின்னுட்ட? அவன் சொன்னா, ஒன்னும் இல்லடா, அப்படியே நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ மெதுவா சொல்றாரு, நான் நிலாவை பார்க்கலடா, அதோ அந்த நிலாவுக்கு பக்கத்தில் நிற்கிறவளை பார்க்குறேன் அப்படின்னு. அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு நொடி, அந்த ஒரு புன்னகை ஹீரோ வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குச்சு. அந்த இரவின் நினைவா நிலாவையும் காதலையும் இணைத்து சொல்லும் ஒரு அழகான பாடல் இப்போ உங்களுக்காக. இதயம் படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாமா?

கதையோட லவ் சாங் கேட்கும் பொழுது சூப்பரா இருக்கும்ல. ஓகே, ஹீரோ ஹீரோயினா பார்த்தாச்சு. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, டெய்லியுமே அந்த தெருவுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் வந்து அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்வை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புன்னகை, அதுக்கப்புறம் ஹலோ சொல்லி ரெண்டு பேரும் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்க தினமும் இங்க வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, இந்த வழியில தான் என் வீடு. உங்க வீடு அந்த வழி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அப்புறம் ஏன் டெய்லி இந்த வழியா வரீங்க அப்படின்னு ஹீரோயினை கேட்க, யாருக்கு தான்ப்பா பதில் வரும், ஹீரோ மட்டும் என்ன பதில் சொல்வாரா, பதில் இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே, சில வழிகள் வந்து சிலரை பார்க்கதான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோயினுக்கு அந்த இரவு தூக்கமே வரலை. படுக்கையில் படுக்கிறாங்க, கண்களை மூடுறாங்க. ஆனால் கண்களுக்குள் வந்தது தூக்கம் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய முகம்தான். டைம் 10 ஆகுது, 10:30 ஆகுது, பட் நித்திரை தான் வரமாட்டுது. ஊரே தூங்கிருச்சு, ஆனால் இவங்க ஒருத்தவங்க மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், அவன் யாரு? யாருக்குமே பதில் தெரியலதான் இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டு வருது, கேட்டுடலாமா? மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்த பாடல் வருது, ஜானகி குரல்ல. கேட்டு ரசிக்க, ரெயின்போ இருக்கு, இனி கவலை எதுக்கு?

0: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோர பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம் உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் மட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஓகே, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய சந்திப்புகள் வந்து அதிகமாகுது, நமக்கும் ஆவல் அதிகமாகுது இல்ல? ஓகே, மாலை நேரம் தேநீர் கடை, சின்ன சின்ன பேச்சுகள், சண்டைகள், சமாதானங்கள் இப்படின்னு போயிட்டு இருக்கு. அந்த ஊர் மெதுவா அவங்களுடைய காதலுக்கு சாட்சியா மாறிக்கிட்டு இருக்கு. காதல் ஆரம்பிக்குது. ஹீரோ, நேத்து வரைக்கும் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டவர், உன் விழிகளின் மொழியில் என் இதயம் ஏன் தொலைந்து போகிறது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினை சிரிக்கிறாங்க. நீங்க எப்ப கவிஞரானீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்னை பார்த்த நாள்ல இருந்து நான் கவிஞனாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்களுக்கு கடிதங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடிதங்கள்லாம் சாப்பிட்டியா அப்படின்ற கேள்வியும் இருக்கு, உன்னை நினைக்கிறேன் அப்படின்ற வார்த்தையும் இருக்கு, நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற உணர்வும் அதிகமாகுது. ஒரு நாள் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நம்ம காதில் நீங்கள் வந்து எப்படி தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஹீரோ சொல்கிறார், நான் சொல்ல வேண்டியதே கிடையாதே, என்னுடைய கண்கள் சொல்லும், என்னுடைய சிரிப்பு சொல்லும், நான் எழுதும் ஒவ்வொரு வரியும் வந்து சொல்லும். அப்படி தான் அவங்களுடைய காதல் வார்த்தைகள்லேருந்து கவிதையாக மாறுது. அந்த உணர்வை அழகாக வந்து எப்படி வந்து அந்த ஹீரோயின் வந்து தன்னுடைய காதலை வந்து ஹீரோ கிட்ட சொல்ல போகிறாங்க. கேட்கலாம் இந்த பாடல் மூலமா, பாடல் வருது கேட்கலாம் கோபுர வாசலிலே திரைப்படத்தில இருந்து. மனதை வருடும் பாட்டு காதுகுளிர கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மதுபானி 40:29. நேர்கள் கேடு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. ஆனா ஹீரோயின் வரவே இல்லப்பா. அடுத்த நாள் வரல, மூன்றாவது நாளும் வரல. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவர் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்கறாரு. அப்பதான் புரியுது, ஹீரோயின் குடும்பமே வந்து வேற ஊருக்கு போயிருக்காங்க, ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது. அப்படியே அந்த ஹீரோ வந்து ரொம்ப வந்து ஒட்டச்சி போயிடுறாரு. ஆனால் அவர் வந்து கோவப்படல, அவங்கள திட்டலை, அவங்கள மறக்கவும் முடியல. அவங்க நினைச்சது ஒன்றே ஒன்று தான், அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா எப்பவுமே ஹீரோவுக்கு அவருடைய மனசுல ஒரு ஹீரோயின் ஒரு காதல் தேவதை தான் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம். இதய தாமரை திரைப்படத்திலிருந்து. இது FM Rainbow புதுவை 102.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

பல வருடங்கள் இப்படியே கடந்து போகுது. ஹீரோ தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாரு. வேலை, பொறுப்பு, வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஆனால் அவருடைய மனசில் ஒரு மூலையில் எப்போவுமே ஹீரோயின் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் அவர் வந்து ஒரு பழைய புத்தகத்தை திறக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு சின்ன காகிதம், அதில் ஹீரோயின் எழுதியிருந்த காகிதம் தான் இருக்குது. நம்முடைய காதல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காத. சில கதைகளுக்கு ஒரு இடைவெளி மட்டுமே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு அந்த லெட்டரை படித்ததும் அவருக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்த மாதிரி இருக்கு. பாடல் வரது கேட்கலாமா? மீரா, திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு த ஷோ தேன் சிந்துதை பானம். நம்ம ஹீரோ அந்த லெட்டரை படிக்கிறார் இல்லையா, நம்ம ஹீரோவோட கண்களில் அந்த லெட்டரை படிக்கும் பொழுதே கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய தொலைபேசி வந்து ஒலிக்குது. அறிமுகமே இல்லாத ஒரு எண் எடுத்து பேசுகிறாரு. மறுபுறம் ஒரு குரல், அந்த குரலை அவ 1000 பேரிடையே கேட்டாலும் அடையாளம் கண்டு பிடிக்காமையாக இருக்க முடியும். அது அவருடைய காதலி தான். சில காதல்கள் காலத்தால் அழியாது. சில மனிதர்கள் தூரத்தில் இருந்தாலும் மறக்கப்பட மாட்டாங்க. சில நினைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி பக்கம் வரைக்கும் நம்ம கூடவே தான் வரும். ஹீரோ கேட்குறாரு, நீ எங்கே இருக்க? ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு என்னை எங்கே பார்த்தியோ அதே இடத்துல தான் இருக்க அப்படின்னு. ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா நம்ம கதை இன்னும் முடியலையா? ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இப்போதான் அடுத்த அத்தியாயமே ஆரம்பிக்குது அப்படின்னு. நிகழ்ச்சியில் பாடல் வருது கேட்கலாம். புது பாட்டு திரைப்படத்துல இருந்து.

நிறைய பாடல்கள் இன்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா, அதுல நமக்குள்ள உருவாக்கிய உணர்வு என்னைக்குமே வந்து முடியறது கிடையாது. அதோடைய நினைவுகள் நம்மளுடைய மனசுல தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா பாடல்களுமே ஒரு கதையின் பாடல்கள் மட்டும் கிடையாது, நமக்குள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய காதல் நினைவின் பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். புதுவை புதுமை இதில் நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:20 நேயர் விருப்பம், 10:20 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ, 11:20 மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல் தொடர்ந்து மெலடி மேஜிக், 12:20 பேசுங்க தோழா. புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:20 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள்.

0: நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங், ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10 மணி வரையிலும், மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதேவானம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரையிலும், மீண்டும் பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi today spoke with Captain Smit Machar over the phone, praising his bravery and presence of mind in foiling an alleged attempt to crash an Israel-bound Fly Dubai flight.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:15. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும்.